0: வாசல் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகளை 5 மணி கடந்த 33 நிமிடமாக மீண்டும் வரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உறவுகளை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். அன்பன காலை பொழுதின் வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெரிய நீலா வந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அரப்பணகந்து ஃபரீதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை நேரம் வணக்கம் சிவானி. இன்றைய நாள் வந்து எல்லோருக்குமே இனிய நாளாக அமைய வேண்டும். அதே போல பாடல் தெரிவுலாம் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஃபரீதா. அதே போல அன்பு கிணவர் அப்துல் ஜமாத் கந்தலகி உவேதீன் சத்தார் சபிகா ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மறந்திருக்கும் பொழுது அனைவருக்கும் சிறந்த பொழுதாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரிஷ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்த கூட பேருவலைந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பான இனிய காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதாக முனராகளிலிருந்து கும்பகன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. இதேவரை அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு ஜெயசுதாஸ் பிரியா சஞ்சய் தனுஷா அதே போல உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு சந்தோஷம் இருக்கிறாங்க. சிவா நோர்வுடன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி. நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல் தெரிவுகளெல்லாம் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பேர்வலை இருந்து ஷமுட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா. நாங்களும் செவ்வாய் ரகம் கண்டுவரும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல்கள் அனைத்தும் அருமை எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கிருதாவிலிருந்து ஜீவப்பிரியா வந்திருக்கிறாங்க. மகன் வானுஜன் மகள் திவாக்ஷா ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன் காலை பொழுதின் வணக்கங்களோடு பிரியா சஞ்சய் சந்தோஷ் தனுஷ்யா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா. வத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக ஷாரா வந்திருக்கிறாங்க. மட்டுக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் மெருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை. அதிலும் குறிப்பாக ஆரம்ப பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி மிஸ்மிதா அசிபா சரண்யா யோகராணி ரமேஷ் விஜயா தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கிருஷ்ணவேணி தர்ணி கலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுமுதிரி வகத்தோட்டம் சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ஷினி கரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகி சின்னத்தம்பி மற்றும் பனாவதி சரோஜினி ஆகியோரின் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வி உயரந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் விக்னேஸ்வரன் தனுஜா ஷான் சந்தினி அதே போல விஜய் கல்யாணி அஸ்வின் ஆஷித் இமேஷா பவானி தம்பியா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாகலேந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த ஒரு இனிமையான பாடல்.
1: புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்த
0: வழக்கம் பாடுறது இசை ஞானி இளையராஜவினி செய்யல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல். வழக்கம் பாடல் தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக கவிஷ் விரும்பி கேட்டுக்கிறாங்க.

வணக்கங்களோடு வளர்ந்திருக்கும் பொழுது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய பிரார்த்தனைகளை மேற்கொள்வதாக தொண்டைமான செல்வ சன்னிதன சுதன் வந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கடைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹேட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக மெஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. மத்துக்கம்மா அம்பித்தன் இருந்து பனிமலை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹேட்டன்ல இருந்து யசோத் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். ஹேட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் இருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 15ல இருந்து மோதிரை தர்சினி குணசேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி. சிவாய் ராகங்கள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. அன்பு மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெட்ட வழி தேகலிருந்து முருகேஷ் வந்திருக்கிறாங்க. அக்கறை பற்று போப்பிலிருந்த நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொஸ்லாந்து கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கங்களோடு சப்பமளிக்கின்ற பெரிய குறியானிலே இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முருகப்பிள்ளை பஞ்சாட்சரம் இனி காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிஷா மாவன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக விளான்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன் புவிலோஷன் இலக்கியா சிவன்யா புஷ்பகுமார் சுது ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த இனி காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கலியா பால்காம தோட்டத்தை சேர்ந்த கவிதா இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக சிவா சுப்பிரமணியம் அதே போல மகள் கனிஷ்கா மற்றும் மகன் அம்மையா அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசனமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரம் வந்திருக்கிறாங்க. இதமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. விடிய நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சிவப்பை ராகங்கள் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக மஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. இதுவிலே முகமது நசீம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கழுதாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சீனு வந்திருக்கிறாங்க. சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணா கிஷாந்தன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா. மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திப்பா குடும்பம், கொடக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம் சிவானி. கோயம்புத்தூர்லேருந்து பாலு வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடும் அன்பு மனைவி லதா மகனான ராஜா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆவியம்பதியிலிருந்து இத்தியரத்தனம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அருள் செல்வி பிரசன்னா பிரணீத் திலக்ஷி ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாஸ்கரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலா வந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொகுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதா தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையுமே பாடல் ஒழிக்கும் பாடல். இது இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஜமான் திரைப்படத்துக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினைப்படுத்துங்கள் 0712 775 0013, அதே போல 0312 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக நினைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 6 மணி கடந்து 5 நிமிடம் ஆய்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. நிகழ்ச்சியோடு இருந்திருங்கள், தொடர்ச்சியாக பேசலாம். அதே போன்று அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 மணி வரை, யமகண்டம்

நம் ஆதரவு கும்பம் புகழ் மீனம் போட்டி மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் நட்பு மிதுனம் வரவு கடகம் பக்தி சிம்மம் வெற்றி கன்னி பரிசு துலாம் பயம் விருச்சிகம் பாராட்டு தனுசு தெளிவு மகரம் ஆதரவு கும்பம் புகழ் மீனம் போட்டி இவை இன்றைய நாளுக்கான ராசி

செவ்வாய் ரகம் கண்டுவரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 17 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கல்கியை வந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. மாத்திருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. லபுக்கல நாகராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சண்முகநாதன் போ எஸ்டேட் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்லபட சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பணாவத்திலிருந்து புதிய மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான கிணவர் சிவானந்தன் மற்றும் கார்த்திக் பவிஷான் பிரதீக்ஷா அதே போல புதிய மலர் ஆகியோருக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. விஓஏலிருந்து பவானி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பிரசுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தனிலிருந்து குமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதற்கு ஸ்கின் சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெளிமலை செல்வராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவே இனிமையான காலை நேர வணக்கங்களோடு குறிஞ்ச கிழந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசூதீன் நூற்றுகான் ரிகா ஸ்ரீயாஸ் மற்றும் ரீனா குட்டியா அன்வர் ஜாரி ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. பாலகார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பீருவாளி தர்காக வந்து ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. குமுந்த கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. நாவலப்பிடி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவே நாவலப்பிடி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் இனிய காலை நேர வணக்கம். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பன காலை பொழுதின் வணக்கங்களோடு மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிமணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மலர் கோகுல் அதே போல பிரபா ஆகியோருக்காக பாட வேண்டும் கேட்டு ராஜாராம் வந்திருக்கிறாங்க. இதேவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பவானி சந்திரகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சிவானிமா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள்மா. எல்லா பாடல்களுமே அருமையாக இருக்கிறது. வளமை போலவே நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி திஸ்ஸ மகாரம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. தர்ணிகா லோவடேஷன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், அபி மற்றும் டுபிதா ஆகியோருக்காக பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. வெளியில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. ஐ சிவானி, அன்பான காலை நேர வணக்கம், பின்னுயர் ரொசல்ல புவனா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பிரசுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் ராஜன் மனைவி புவனா அதே போல மகள் சஞ்சனா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கார்த்திக் பவன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொள்ள யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் முறையினுமே பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் இன்று மாலை 5 மணிக்கு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருமே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் மின்காட்சியின் காதலி அஜய் சிவானி. நன்றி சொந்தங்களே.

செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய நிதி மோசடி தொடர்பான ஒரு சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்ட விவகாரம் முக்கியமான பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். பிரதான 4 வங்கிகளினுடைய முக்கிய முகாமையாளர்களாக செயல்பட்டு நால்வர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாட்டிலிருந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை வரலாற்றில் இப்படியான சம்பவம் இதுவரை பதிவாகி இருக்கவில்லை என்பது குறித்து போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதான செய்தி பிரதான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான தகவல், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நேற்று முதல் தினந்தோறும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான தகவலாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதேபோல பிள்ளையான் உள்ளிட்ட சிவநிதன் தந்தகாதன் உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் புலனர்வை மேல் நீதிமன்றில் குற்றப்பகிர பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விவகாரத்தில்தான் இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். ஷிரான் பாசிக் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு நபரை விமானத்தில் அனுப்பி அவரை தப்பிக்க விட மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி ஒன்று குறித்தும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அதே போல மேலும் 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்ற செய்திகள் என அவர் தொடர்பான பல இன்னும் முக்கியமான தகவல்களும் வெளிவந்திருப்பதை இன்றைய பத்திரிகையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கஞ்சிபானி இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல இன்னும் பல பிரதானமான செய்தி, குறிப்பாக பழை பகுதியில் முகாம் ஒன்று, ஆயுத பயிற்சி முகாம் ஒன்று, பங்கர் ஒன்று இருப்பதான ஒரு தகவல் சமூக வலைத்தளத்தில் வெளியான நிலையில் அது குறித்து இப்போது விசாரணைகள் தகவல் திரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீசாரும் பாதுகாப்பு பிரிவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான இந்த விதமான தீவிரவாத முகாம்களும் அங்கு இல்லை என்பதாக போலீஸ் அதிபர் உறுதிப்படுத்தியிருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடரும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுர குமார் ஜானகி தலைமையில் இந்த வரவு செலவு திட்ட முன்னாயத்தை அல்லது வரவுக்கான ஏற்பாடுகள் குறித்தான பாதுகாப்பு அமைச்சு குறித்தான ஒதுக்கீடுகள் குறித்து விவாதம் நேற்று தினம் கலந்துரையாடல் நேற்று தினம் ஜனாதிபதியில் இடம்பெற்றது. அதன் போது ஜனாதிபதி பல முக்கியமான விடயங்களை குறித்து அதில் பேசியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மணி விவகாரம் குறித்தான செய்திகளும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. அவை தொடர்பிலும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த எல்நினோ நிலைமையானது இந்த வருட இறுதிக்குள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான நிலைமை உருவாக்க வாய்ப்பிருப்பதாக வளிமண்டல திணைக்களம் மற்றும் அதே போல வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாட்டில் தற்போதும் பல பகுதிகளில் அம்பாறை, மட்டக்களப்பு, மொனராகலை உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் வற்றியிருக்கின்றன. சிறிய குளங்கள் வற்று முற்றாக வற்றியிருக்கின்றன. நீர் வளங்கள் தொடர்பான செயற்பாடு, விவசாயத்துக்கும் குடிநீருக்குமான செயற்பாடுகள் குறித்தும் பிரச்சனை காணப்படும் விவகாரம் குறித்தன பல தகவல்கள் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பட்டம் விடுகின்ற செயற்பாடு குறித்து பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஆபத்தில் முடிகின்ற சம்பவமாக மாறி வருவதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல 22வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகிறது. நீதிபதிகளுடைய வயதில் இணைப்பு, அதே போல நீதிமன்ற ஏற்பாடுகள், திருச்சட்ட மூலம் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து இது கொண்டுவரப்படுகிறது. அது குறித்தான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். கிராம சேவகர்கள் தாம் முன்னெடுத்து வந்த இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையை கைவிடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக வருகிறது. இவை உள்ளிட்ட மேலும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. டொலர் பில்லியன கணனாக் ரட்டின் பென்னு பெங்கு லோக்கோ ஹதராக் ரிமாண்ட் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தவாத்
கரமணாக்காரி நீக்க அல்லண்ண சொயா என்பதாக ஒரு செய்தியும் இருப்பதை காணலாம். குறிப்பாக இன்னும் ஒரு பெண் முகாமையாளரை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக திவ இன பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் அதுரமான செய்திதான் முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹொர சமாகம் திஸ் அயக் ஹதா டொலர் கோட்டி சியாக் ரட்டின் பண்ணலா பெங்கு மேனேஜர்லா ஹாத்தராக் ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிட்டிருக்கலாம். போலியான 36 நிறுவனங்களை அமைத்து அதனூடாக பொருட்கள் இறக்குமதி செய்வதாக தெரிவித்து 100 கோடி டாலர்களுக்கும் அதிகம் அல்லது 1 பில்லியன் டாலர்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த 4 வங்கிகளினுடைய முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக லங்காதி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுள்ளது நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. 4 வணிக வங்கிகளின் முகாமையாளர்கள் கைது. 1 பில்லியன் டாலர் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட விவகாரத்தில் நிதி குற்ற விசாரணை பிரிவு நடவடிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடந்த சந்திப்பு தொடர்பிலும் தகவல். 20 வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் இதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அத்துறவில் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த சம்பவமானது இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் மோசமான, அதே போல இலங்கையில் இதுவரை இடம்பெற்றதாத ஒரு சம்பவமாக கருதப்படுகின்ற விவகாரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சுமார் 1 பில்லியன் அமெரிக்க டாலரை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தமை தொடர்பாக 4 பிரபல தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் நால்வரை நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிரடியாக நேற்று ஒரே நேரத்தில் கைது செய்தார்கள். அவர்கள் நால்வரும் தத்தமது தனியார் வங்கிகளிலேயே சேவையில் இருந்தபோது அதிரடியாக நுழைந்து நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழு அவர்களை கைது செய்தது. இலங்கையில் இதுபோன்ற ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் பொருட்களை இறக்குமதி செய்வது போன்று நடித்து டொலர் மோசடி செய்வதற்காக 36 போலி நிறுவனங்களை நிறுவிய முக்கிய பிரதான கடத்தல்காரர் என கருதப்படும் ஜப்ரி முகமதுடன் இணைந்து 1000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நால்வரும் கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருசவிதான முன் நேற்று பிற்பகல் ஆஜர் செய்யப்பட்டார்கள். இதன்போது அவர்களை எதிர்வரும் 20 தேதி வரை விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபரான ஜப்ரி முகமத் 8 நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி நிறுவியுள்ள 36 போலி நிறுவனங்கள் மூலம் 199 தடவைகள், அதாவது தந்திவழி பண பரிமாற்றத்தின் ஊடாக 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக தொகையை வெளிநாடுகளுக்கு பரிமாற்றம் செய்து வங்கிக்கும் அரசாங்கத்திற்கும் இழப்புகளை ஏற்படுத்தியதாக இந்த நால்வர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதும் விசாரணையாளர்களான நிதி குற்ற விசாரணை பிரிவிற்காக சட்டமாதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அரச சட்டவாதி ஆக்ஸ்வால் பெரேரா ஆஜரானார். இந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய நிதி குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தும் சந்தர்ப்பம் என சந்தேக நபர்களை மன்றில் ஆஜர்படுத்தும் சந்தர்ப்பத்தை வர்ணித்தார். தாங்கள் பணிபுரியும் வங்கியின் நம்பிக்கையை மீறி நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான மோசடியை செய்துள்ள சந்தேக நபர்கள் மீது ஒரு சிக்கலான மற்றும் நுட்பமான விசாரணை நடைபெற்று வருவதால் அவர்களை விளக்கமறியில் வைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். சந்தேக நபர்கள் ஒரு பாரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையாளர்களோடு தொடர்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டும் நபர் ஒருவரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இந்த கடத்தல்காரருடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தனிப்பட்ட கணக்குகளை திறந்து ஒவ்வொருவரும் 3 லட்சம் ரூபாய் வரையில் வைப்பிலிட்டு வந்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தமை குறித்தும் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விசாரணை நடக்கிறது. நாட்டிலிருந்து அமெரிக்க டாலர்களை கடத்தியது தொடர்பான ஒரு சம்பவம் குறித்து விசாரணையின் போது இந்த பெரிய அளவிலான கடத்தல் அம்பலமானது. இந்த வழக்கில் முதல் சந்தேக நபர் 36 நிறுவனங்களை நிறுவியுள்ளார். அனைத்து போலி நிறுவனங்கள் 8 பேர் இந்த அனைத்தும் போலி நிறுவனங்கள் 8 பேர் இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களாகவும் செயலாளர்களாகவும் செயல்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்கள் இந்த சந்தேக நபரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள்.
இந்த வங்கி அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு டாலர்களை அனுப்புவதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். நிறுவனத்தின் உரிமையாளரோ அல்லது செயலாளரோ வங்கிக்கு வரவில்லை. பிரதான சந்தேக நபரின் ஆதரவாளர் ஒருவர் வந்து வெளிநாடுகளுக்கு டாலர்களை பரிமாற்றம் விண்ணப்பங்களை, அதாவது டிடி விண்ணப்பங்களை திறந்திருக்கின்றார். இந்த சந்தேக நபர்கள் வங்கியில் இல்லாத போது டிடிக்களை திறப்பதில்லை. எனவே இந்த மோசடியில் அவர்கள் அந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் இதை செய்துவிட்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பிரதானமானவரை சந்தித்து பணத்தை பெற்றிருக்கிறார்கள். 3,00,000, 10,00,000, 50,000 ரூபாய்கள் போன்ற தொகைகள் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்களின் சட்டவிரோத பண சம்பாத்தியம் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். மறுபுறம் அவர்கள் சுங்க சட்டத்தை மீறி எந்த பொருட்களையும் இறக்குமதி செய்யாமலேயே இந்த நாட்டின் ஏழை மக்கள் பணத்தை வெளிநாடுகளுக்கு பரிமாற்றியிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் மத்திய வங்கியால் பின்பற்றப்பட வேண்டிய எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை. ஒரு பெரும் குற்றத்தில் பங்கேற்றவர்கள். இவ்வாறு வங்கி மற்றும் இந்த நாட்டின் மக்களின் நம்பிக்கையை உடைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் கொடுக்கப்பட்டதா என்பதை அறிய மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். பிரதான சந்தேக நபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த 36 நிறுவனங்கள் மூலம் பெரும் அளவிலான போதைப் பொருட்கள் கடத்தலுக்காக பணம் வழங்கியதற்காக அவர் மீது குற்றப்பகிர்வு பத்திரம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகள் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டதால் கூடிய விரைவில் சில குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் மீது குற்றப்பகிர்வு பத்திரம் சமர்ப்பிக்கப்படும். இவர்கள் வெளியே இருந்தால் அது விசாரணைகளுக்கு பாதிக்கும். எனவே இந்த சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைக்குமாறு கோருகிறேன் என சிரேஷ்ட அரசு சட்டவாதி ஆக்சல் பெரேரா நேற்று தினம் அவர்களை மன்றில் சமர்ப்பித்த போது சுட்டிக்காட்டியிருந்தார். சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான சம்பத் மெண்டிஸ் மற்றும் நலிந்த இந்திரதிச உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு ஆஜராகி தமது சேவை பெறுநர்களுக்கு எந்த நிபந்தனைகளின் பேரிலும் பிணை வழங்குமாறு கோரியது. பாரிய மோசடியுடனே வங்கி முகாமையாளர் ஒருவருக்கு தனியாக செய்ய முடியுமா என்பதை முதலில் மன்று கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும், சந்தேக நபர்களுக்கு இந்த நிறுவனங்கள் உண்மையில் உள்ளனவா அல்லது அவை பொருட்களை இறக்குமதி செய்தனவா என்பதை விசாரணை செய்வது அல்லது தேடி பார்ப்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு வங்கிகளை போலல்லாமல் வாடிக்கையாளர்களை அணுகி வாடிக்கையாளர்களோடு மிக நெருங்கிய சேவையை வழங்கும் தனியார் வங்கியின் நடவடிக்கைகளை சட்டவிரோதமாக காட்டி சேவை பெறுநர்களை விளக்கமறையில் வைக்க வேண்டாம். பிணையளிக்க முடியுமான குற்றச்சாட்டுகள் உள்ளதால் எந்த ஒரு நிபந்தனையில் கீழும் பிணையளிக்குமாறு அவர்கள் கோரினார்கள். சிரேஷ சட்டத்தரணி தர்ஷன குருப்புவின் ஆலோசனையின்படி சட்டத்தரணி அஞ்சனா அதிகம் அதிகாரம்கே உள்ளிட்ட சட்டத்தரணிகளும் நீதிமன்றில் தங்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். இரு தரப்பினர் வாதங்களையும் பரிசீலித்த மேலதிக நீதவான் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்து சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார். அந்த வகையில் எதிர்வரும் 20 வரை அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த நாட்டில் பொருளாதாரம் வீழ்நிலைக்கு மிக பிரதானமான முக்கியமான காரணம் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவடைந்தமை, வீழ்ச்சியடைந்தமை. எனவே டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டமைதான் பாரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் மூங்கொடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழலை ஏற்படுத்தியிருந்தது. எனவே இப்போது நாடு பொருளாதார ரீதியில் சற்று சிரமடைந்து வருகிறது. டாலர் கையிருப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் டாலர் அதிக அளவில் வெளியில் செல்கின்ற போது நாட்டினுடைய பொருளாதார மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் தான் போலியாக பொருட்களை இறக்குமதி செய்வதாக தெரிவித்து அந்த போலியான 36 கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகளுக்கு டாலர்களை வழங்கி அந்த டாலர்களை சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொள்முதல் செய்வதாக தெரிவித்து சட்டவிரோதமாக டாலர்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவத்தில்தான் இந்த 4 வங்கி முகாமையாளர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணோம். எனவே பொதுமக்களின் பணத்தை இவ்வாறு முறைகேடான விதத்தில் வெளிநாடுகளுக்கு டாலர்களாக அனுப்பி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற விவகாரம், அதே போல மக்களினுடைய நம்பிக்கையை சீரழிக்கின்ற விவகாரம், தாங்கள் பணிபுரிகின்ற வங்கிகளினுடைய நம்பிக்கையை வீணடிக்கிற செயல்பாடு என பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக இப்போது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதானமான செய்தியாக பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக இருப்பதை காணலாம். கொழும்பு கம்பெனி தெரு சிவசுப்பிரமணிய ஆலயத்தினுடைய
சில முக்கியமான தங்க ஆபரணம் உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போயிருப்பதான ஒரு தகவல் ஒன்றும் வெளியாக இருக்கிறது. அது குறித்தும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்த நகைகள் திருட்டு விவகாரம், குருக்களை கைது செய்ய கோட்டை நீதவான் உத்தரவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கம்பனி தெரு சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்த தங்க நகைகளை திருடி அடகு வைத்த குற்றச்சாட்டில் அந்த ஆலயத்தின் குருக்களில் ஒருவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறித்த வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது மன்றில் முன்னிலையான கம்பனி தெரு போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் விளக்கமளிக்கையில் கம்பனி தெரு சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்த நகை திருடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. குறித்த ஆலயத்தில் குருக்களாக கடமையாற்றிய நபரை இந்த நகை திருட்டில் ஈடுபட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. ஆலயத்துக்கு சொந்தமான நகைகள் வைக்கப்பட்ட பெட்டகத்தின் சாவியும் குறித்த நபரிடமே இருந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் நகைகளை கொட்டாஞ்சேனை பகுதியில் 3 அடகு நிலையங்களில் அடகு வைத்து சுமார் 2,67,00,000 ரூபாய் பணத்தை பெற்று குறித்த பணத்தை கொண்டு சூதாட்டு தெரிய வந்திருக்கின்றது. மேலும் கடந்த மாதம் 29 திகதியன்று ஆலய உற்சவத்தின் போது நகை பெட்டகத்தை திறந்த போதே நகைகள் திருடப்பட்டிருந்தமை ஆலய நிர்வாகத்தினருக்கு தெரிய வந்திருப்பதாக பிரதான போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றில் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். பிரதான போலீஸ் பரிசோதகர் தொடர்ந்து விடயங்களை முன்வகையில் சந்தேக நபர் நகைகளை அடகு வைத்திருந்தமைக்கான பற்றுச்சீட்டு மீட்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஆலய நிர்வாகத்தினர் சந்தேக நபரால் அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டிருக்கிறார்கள். தற்போது சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் அவரது தொலைபேசி தரவுகளை பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாக நீதிமன்றம் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபருக்கு எதிராக பயணத்தடை விதித்ததோடு அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இதேவேளை மேற்படி சந்தேக நபர் சுமார் 10 வருடங்களாக அந்த ஆலயத்தில் பணிபுரிந்துள்ளதோடு கடந்த 2024 ஆண்டு முதல் இவ்வாறு நகைகளை திருடி அடகு வைத்து அப்பணத்தை கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதோடு பின்னர் நகைகளை மீட்டு நகை பெட்டகத்தில் வைத்திருக்கின்றார். இவ்வாறு 90 முறை நகைகளை திருடி பின்னர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார். கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய சந்தேக நபர் சம்பவத்தை அடுத்து தலைமறைவாகி உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கம்பனி தெரு போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான செய்தியும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பெறுகிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் எதிர்த்தரப்பு சாட்சியங்களின் விசாரணைகள் நேற்று முதல் ஆரம்பம். மூவரடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் மேல் நீதிமன்றில் விசாரணைகள், தனிப்பட்ட பாதுகாப்புகளும் அதிகரிப்பு. அரசரப்பு சாட்சியங்கள் 547 நாட்களின் பின்னர் நிறைவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே போல ஏனைய பத்திரிகைகளும் அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெறுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், பிரதான வழக்கின் பிரதிவாதிகள் தரப்பு சாட்சி விசாரணை ஆரம்பம் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடந்த தொடர் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரதான வழக்கில் பிரதிவாதி தரப்பு சாட்சிகளை விசாரிக்க நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. வழக்கு தொடர் தரப்பு பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை விசாரிக்கும் தேவையை உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த வழக்கொன்றை நிறுவியுள்ளதாக தீர்மானித்தே நீதிபதிகள் அதற்கான உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த விசாரணைகள் மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்னம் ஆரசிங்க தலைமையிலான நீதிபதிகளான சுஜீவன் நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோரடங்கிய அமர்வின் முன்னிலையில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று பிரதிவாதி தரப்பு சாட்சியாளர்களின் பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி நேற்று பிரதிவாதிகள் சிலர் பிரதிவாதி கூண்டில் மன்றில் இருந்தவாறு தமது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள். இதனைவிட மேலும் சில பிரதிவாதிகள் தாம் அழைக்க எதிர்பார்க்கும் சாட்சியாளர்களின் பட்டியலையும் நீதிமன்றக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் நீடித்த அரசரப்பு வழக்கின் சாட்சி விசாரணை 13 திகதி நிறைவடைந்தது. விசாரணையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட குண்டுகள், வெடிப்பொருட்கள், வாள்கள், துப்பாக்கிகள், அத்துடன் ஏராளமான தடயவியல் மருத்துவ மற்றும் பிரேத
பரிசோதனை அறிக்கைகள் உள்ளிட்ட 2076 சான்றுகள் ஆதாரங்களாக குறிக்கப்பட்டன. இதனை விட சஹ்ரானின் தற்கொலைப்படையைச் சேர்ந்த ஒருவர் அரசரப்பு சாட்சியாக பல உண்மைகளை வெளிப்படுத்தினார். மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்களில் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களையும் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. இந்த நிலையிலேயே நேற்று பிரதிவாய் தரப்பு சாட்சி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. வழக்கில் சட்டமாதிபர் சார்பில் சிரேஷ்ட மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்ரியா ஜெயசுந்தர உள்ளிட்ட குழு வழக்கு தொடர் அல்லது அரசு தரப்பு சார்பில் ஆஜராகிறது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரித்து முடித்த பின்னர் நீதிமன்றம் தமிழ் மொழி பெயர்ப்பாளர் மூலம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை விரிவாக விளக்கியது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் சாட்சி கூண்டுக்கு வந்து சத்தியப்பிரமாணம் செய்து சாட்சியம் அளிக்க முடியும் என்றும் அத்தகைய சாட்சியம் அரசரப்பின் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட முடியுமானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாட்சி கூண்டிலிருந்தே ஒரு வாய்மொழி நிலைப்பாட்டை வெளியிடவோ அல்லது எதுவும் கூறாமல் மௌனமாக இருக்கவோ முழு உரிமை உண்டு என்றும் நீதிமன்றம் விளக்கியிருந்தது. ஆரம்பத்தில் 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட போதிலும் 2021 ஒரு பிரதிவாதி இறந்ததன் காரணமாக தற்போது 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிற நிலையில் பிரதான சூத்திரதார் தொடர்பான விசாரணைகள் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க, இப்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான இந்த பிரதிவாதி தரப்பு சாட்சி விசாரணைகள் தற்போது ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அந்த செய்தி ஏனைய பத்திரிகையில் முக்கியமாக வருகிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையில் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. நெகநேர ஹிட்டப்பு குலப்பதி காத்தனைய பிள்ளையான் அத்துலு ஹத்தரகட்ட அதிச்சோதனா என்பதாக லங்காதி பத்திரிகையும் அதே போல இன்றைய திவயின பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். மகாச்சாரிய சிவசுப்பிரமணியம் பெஹரகன கோஸ் காத்தனிய கிரிம பிள்ளையான் அத்துலு ஹத்தரதனை கூட்ட அதிச்சோதனா என்பதாக திவயின பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கொலை, பிள்ளையானுடன் நால்வருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை, சட்டமாதிபர் பொலன்னர்வை மேல் நீதிமன்றில் தனித்தனியாக தாக்கல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் புலனறுவை மேல் நீதிமன்றில் தனித்தனியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். பிள்ளையானை தவிர கதிர் தம்பையா, தங்கவேலு கதிராயர் மற்றும் நாகராசா ரத்னம் ஆகியோரே ஏனைய பிரதிவாதிகளாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். 2009 ஜூன் மாதம் 10 தேதியோ அல்லது அதற்கு அண்மித்த நாளிலோ பிரதிவாதிகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய துணைவேந்தரான பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை கடத்தி பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தி படுகொலை செய்ததாக கூறி இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 300 பிரிவின் கீழ் மனித கொலை உட்பட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபர் அதிபரால் பொலன்னறுவை மேல் நீதிமன்றில் இவ்வாறாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில்தான் அது குறித்தான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் இந்த பிரதிவாதிக்கு எதிராக சட்டமாதிபரால் பொலன்னறுவை மேல் நீதிமன்றில் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகைகளை பொலன்னறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி செல்வி துலானி வீரதுங்க பரிசீலித்து எதிர்வரும் தினம் ஒன்றில் பிரதிவாதிகளை நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டு அழைப்பானை பிறப்பித்திருக்கின்றார். அத்துடன் அவர்களை மேல் நீதிமன்றத்துக்கு அழைப்பதோடு பொலன்னறுவை மேல் நீதிமன்றத்தின் அரச சட்டவாதி அனுராத விஜய் சுரேந்திரவால் குறித்த குற்றப்பத்திரிகைகள் வாசித்து காட்டப்பட்டு கையளிக்கப்பட உள்ளன என்பதும் இங்கே முக்கியமாக விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கொலை வழக்குடன் தொடர்புடைய இந்த வழக்கின் முக்கிய விவகாரமாக பிள்ளையான் உள்ளிட்ட பிரதிவாதிகள் 4 பேருக்கு எதிராக சட்டமாதிபர் பொலன்னறுவை மேல் நீதிமன்றில் தனித்தனியாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் திவயின பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான தகவலும் குற்றச்செயலுடன் தொடர்புடைய ஒரு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய திவயின பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது.
ஷிரான் பாசிக்கே செலசும அதே பத்துவை டமியாக் யவா பனின்ன ஹதலா என்பதாக இன்றைய திவயின பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்புடைய நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டு துபாயில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டார். எனவே அவர் இப்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரை போன்று இன்னும் ஒரு போலியான ஒரு நபரை அவருடைய உருவகம் கொண்ட ஒரு நபரை விமானத்தில் வரவைத்து அவரை போலீசில் சிக்க வைத்து ஷிரான் பாசிக் தப்பிப்பதற்கான திட்டங்கள் இருந்தமை குறித்து இப்போது பல விடயங்கள் அம்பலமாக இருப்பதாக இன்றைய திவயின பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல 90 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதான செய்தியும் பார்க்கலாம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையின் செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. ஹெலிகாப்டர் ஓட்ட துபாயில் பயிற்சி பெற்ற ஷிரான் பாசிக் விசாரணையில் தகவல், 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு என்பதாகவும் இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். போதைப்பொருள் வியாபாரி என கூறப்படும் ஷிரான் பாசிக்கை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இவர் துபாயில் ஹெலிகாப்டர் செலுத்துவதற்காக பயிற்சி பெற்றுள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கொழும்பு முகுது மாவட்டத்தில் உள்ள 5 ஹோட்டல்கள் தமக்கு சொந்தமானவை என்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் துபாயில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட இவர் கடந்த 14ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது தான் துபாயில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் இருந்த போது அந்த நாட்டு போலீசாரினால் தான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். துபாய் மீது ஈரானினால் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்ட காலப்பகுதியிலேயே இந்த பரிசோதனை இடம்பெற்றதாகவும் விசாரணையின் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தனது கைபேசியை அந்நாட்டு போலீசார் பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அதன்போது கைபேசியில் இருந்த ஈரானினால் துபாய் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்களுக்குரிய புகைப்படங்களுடன் தன்னை கைது செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் வரை நாளாந்தம் துபாய் போலீஸ் அதிகாரிகளால் ஈரானுடனான தொடர்பு தொடர்பில் விசாரணை செய்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பின்னர் தனக்கு இலங்கைக்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டை கொள்ளுணர் செய்யுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் கூறியதாகவும் அதற்கமைய தன்னை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் விசாரணையில் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை ஷிரான் பாசிக் மீது சுமத்தப்பட்டிருந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டு வழக்கொன்றின் பின்னர் இலங்கை போலீசாரினால் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்த சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்க இலங்கை போலீஸ் தயாரை கொண்டிருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஷிரான் பாசிக் கடந்த 2018 ஜூன் மாதம் 2ஆம் தேதி சட்டவிரோதமாக இலங்கையிலிருந்து துபாய்க்கு சென்றிருக்கின்றார். அவர் அங்கு மிக சொகுசாக வாழ்ந்து வந்ததோடு அந்த நாட்டில் பாரிய அளவிலான வர்த்தகங்களையும் அதற்கு அங்கு முன்னெடுத்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் தொடர்பாக மேலதிக விசாரணை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவுக்கு மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவங்சவினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவயின பத்திரிகை கூறுகின்றதைப் போன்று அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற போது பல முக்கியமான சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஷிரான் பாசிக் இந்த நாட்டினுடைய முக்கியமான போதைப்பொருள் வர்த்தகராக கருதப்படுகிறார். அந்த வகையில் அவர் கடந்த 14ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு பல கோடி ரூபாய் செலவழித்து ஷிரான் பாசிக் ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது அந்த அவருடைய அந்த திட்டமானது பின்னர் தோல்வியில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் அவரை ஒரு விமானத்தில் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் ஷிரான் பாசிக்கான விமான போக்குவரத்து தொடர்பான அனுமதியில் காணப்பட்ட சிக்கல் காரணமாக அந்த எனவே திட்டமிட்ட விமானத்தில் ஷிரான் பாசிக் நாட்டுக்கு கொண்டு அழைத்து வரப்படவில்லை. ஆனால் அந்த ஏற்கனவே திட்டமிட்ட விமானத்தில் ஷிரான் பாசிக் போன்ற ஒருவரை தயார் செய்து அவரை விமானத்தில் ஏற வைத்து அவர் இங்கே கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்தபோது அந்த போலி நபரை கைது செய்வதனூடாக ஷிரான் பாசிக் இன்னும் ஒரு பகுதியில் இன்னும் ஒரு பிரிவினூடாக வெளிநாடுகளுக்கு அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட்டை தயார் செய்து அதனூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான ஒரு முன்கூட்டிய திட்டம் ஒன்று இடப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் இந்த விமானத்தினுடைய போக்குவரத்தில் அவருக்கு இருந்த தடை உள்ளிட்ட விடயங்கள் அடிப்படையாக
வைத்து தாமதமானதால் அவர் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட விமானத்தில் பயணிக்கவில்லை, இன்னும் ஒரு விமானத்தில் தான் பயணித்திருக்கிறார். எனவே திட்டமிடப்பட்ட விமானத்தில் அந்த போலி நபர் பயணித்த நிலையில் அந்த நபர் இப்போது திட்டத்துக்கு உதவி வந்த நபருக்கும் இப்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவர் இந்த திட்டத்துக்காக பல லட்சம் ரூபாய்களை கோடி ரூபாய்களை செலவிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் அந்த நபர் சிலவேளை திட்டமிட்ட அந்த விமானத்திலேயே சிரான் பாசிக் அழைத்து வரப்பட்டிருந்தால் அவர் போலியான நபரை இலங்கைக்கு வந்திருப்பார், அவர் ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பிச் சென்றிருப்பார். இருந்த போதிலும் இந்த அவருடைய முயற்சி தோல்வியில் முடிவெடுத்திருப்பதாக இன்றைய திவயின பத்திரிகை விசாரணை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பிரதான தலைப்பை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும், கஞ்சிபானி இம்ரான் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் பத்திரிகை முக்கியமான தகவல்களை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகை, தினகரன் பத்திரிகை உள்ளிட்ட பல பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, இத்தாலியில் கைதான கஞ்சிபானை இம்ரான் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு தகவல், இத்தாலியில் கைதான கஞ்சிப்பானி இம்ரான் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார், பாதுகாப்பு பிரதியமைச்சர் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ள திட்டமிட்ட குற்றக்குழுவின் பிரதான உறுப்பினரான கஞ்சிப்பானி இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவரை விரைவில் நாட்டுக்கு கொண்டுவருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். அம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச போலீஸ் துறையினரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுவதாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் அரசியல் பிரமுகர்கள் சிலர் பாரிய குற்ற கும்பலின் குற்றவாளிகளோடும் புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவரோடும் தொடர்புகளை பேணி வந்ததாக குற்றம் சுமத்தியுள்ள பிரதியமைச்சர் அந்த காலப்பகுதியில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்ன நிலையில் இருந்தது என்று கேள்வி எழுந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். பிரதான குற்றவியல் வலைப்பின்னல்களில் தலைவர்களை இலக்கு வைத்து அவர்களை கைது செய்வதற்கு அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் பாதாள உறவுக்குழுவினர் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பாரிய குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு பாரிய பிரயத்தனம் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்கத்தின் நடவடிக்கையானது சட்டவாட்சியின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் உறுதிப்படுத்துவதாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்ட செய்தி முக்கியமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பொலனர் நிகழ்வின் போது அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை ஒரு தகவலை வழங்குகிறது. கஞ்சிப்பானி இம்ரான் கைதாகவில்லை, பாதுகாப்பு பிரதியமைச்சர் அனுர ஜெயசேகர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் பிரதான நபர்களில் ஒருவருமான கஞ்சிப்பானி இம்ரான் எனப்படும் மொஹமட் நஜீம் மொஹமட் இம்ரான் கைது செய்யப்படவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர் வீரகேசரி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கஞ்சிப்பானி இம்ரான் நேற்றைய தினம் இத்தாலியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவல் தொடர்பில் பாதுகாப்பு பிரதியமைச்சரிடம் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கஞ்சிப்பானி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக தன்னை மேற்கோள் காண்பித்து வெளியிடப்படும் செய்திகளில் உண்மையில்லை, ஆனால் குறித்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக 2019 ஏப்ரல் 4 தேதி நாடு கடத்தப்பட்ட நிலையில் சிஐடியின் விசாரணை பின்னர் கைது செய்யப்பட்ட கஞ்சிப்பானி இம்ரான் கடந்த 2015 ஆண்டு மார்ச் மாதம் 28 தேதி போலி கடவுச்சீட்டில் துபாய் சென்றிருக்கிறார். போலி கடவுச்சீட்டு தொடர்பில் சிஐடியின் தனியான விசாரணைகள் ஆரம்பித்துள்ள நிலையிலேயே ஏனைய கொலை முயற்சிகள் தொடர்பில் அவர் சிசிடிவியினால் கைது செய்யப்பட்டார். 2015 துபாய் சென்றுள்ள கஞ்சிப்பானி இம்ரான் 2016 ஜனவரி 26 தேதி அங்கு வதிவிட விசாவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு நிலையில் 27 சம்பவங்கள் குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கஞ்சிப்பானி இம்ரான் 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 தேதி அன்று அனைத்து வழக்குகளிலிருந்தும் கொழும்பு மேலதிகாரி இதுவான பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று பின்னர் அங்கிருந்து வெவ்வேறு கடவுச்சீட்டுகளில் ஊடாக ஐரோப்பிய நாடொன்றில் தலைமறைவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலமெனவே பாதுகாப்பு பிரதியமைச்சர் கூறுகின்ற விவகாரம் தான் கூறியதாக இந்த கஞ்சிப்பானி இம்ரான் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளிவரும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை. அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. அடுத்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு குற்றக்கும்பல் வலையமைப்புடன் தொடர்புடைய ஒரு செய்தி தலைப்பிடப்படுகிறது. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை, 73 பேரும் விரைவில் நாட்டுக்கு, போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சட்டவிரோதமான கடத்தல்களுக்கு நிதியுதவி செய்து அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் தற்போது கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார். கண்டி எஸ்எல் பெரேராவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக தேரர்களை சந்தித்து விளக்கமளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். வெளிநாடுகளில் ஒளிந்திருக்கும் பலம் வாய்ந்த பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 பேரை எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் 100 அதிகமான நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதுடன் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றம் காரணமாக வெளிநாடுகளில் மற்றும் தூதரகங்களின் விசேட பாராட்டுகளும் உயர்மட்ட
உத்தரவுகளும் கிடைக்கின்றன. இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு எந்தவிதமான வெளியழுத்தங்களோ அல்லது அச்சுறுத்தல்களோ விடுக்கப்படவில்லை. மேலும் சோதனைகளை நடத்துமாறு மட்டுமே கோரிக்கைகள் வருகின்றன. இருப்பினும் இந்த சட்டவிரோத கடத்தல்களுக்கு இதையுதவி செய்த, முதலீடு செய்த மற்றும் ஆதரவளித்த நபர்கள் தற்போது கடும் அதிர்ச்சியிலும் கலக்கத்திலும் இருக்கிறார்கள். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் என்று போலீஸ் மாதிபர் குறிப்பாக மகாநாயக்க தேரர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும் போது கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக, அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. ஆந்தோலாத்மக சமாஜ மாத்திய பிரகாஷகன விமர்சனம் பலை ரக்ஷித்தையே தஸ்த கந்தவுரு ந போலீஸ் பதிக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கலாம். சமூக வலைதளம் ஒன்றில் பலை வனப்பகுதியில் தீவிரவாத முகாம் ஒன்று இருப்பதாக ஒரு தகவல் இப்போது பரப்பப்பட்டு வருகிறது. எனவே அவ்வாறு எந்த முகாமும் இல்லை, இதுகுறித்தான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை பிரதான முதல் பக்க செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பழையில் புலிகள் பயிற்சி முகாம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேசபைக்குட்பட்ட பழை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் நோக்கில் சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா கூறப்படும் விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுரா ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேசபைக்குட்பட்ட பழை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக நிலத்தில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோதமான கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இது தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டம் என்ற பல சந்தேகம் எழுந்திருப்பதாகவும், குறித்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூல ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன என்றும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் தயஸ் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பழை பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பகத்துக்கு சொந்தமான சுமார் 49 ஏக்கர் நிலப்பரப்பு சட்டவிரோதமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மத்திய அரசினதோ அல்லது உள்ளூராட்சி அமைப்புகளினதோ அனுமதியின்றி 3 மாடிகள் கொண்ட கொங்கிரீட் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு தினமும் 100 முதல் 150 வரையிலான நபர்கள் பணிக்கு வருகை தருகிறார்கள். இந்த திட்டத்தின் பின்னணியில் அரச உயர்மட்டத்தை சேர்ந்த சிலர் உள்ளதாகவும், இது ஒரு வெளிநாட்டு உதவி திட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் பழைய பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாணம் தொடர்பில் எமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளன. அதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து அத்துறவில் விசேட கவனம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயம் சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் நேரடியாக சென்று அந்த நிர்மாணம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள உள்ளார்கள் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணோம். எனவே அது எந்தவிதமான பயங்கரவாத முகாமோ அல்லது பங்கரோ இல்லை என்பதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையிலும் போலீசார் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை தொடர்பான செய்தி ஒன்றும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையில் மகாபேங்க் ஹா எஃப்சிஐடி நிலதாரின் லெச பெனிசிட்ட முதல் ஹாரண முதல் கரண ஜாவாரமாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மத்திய வங்கி அல்லது எஃப்சிஐடி அதிகாரி என்று தன்னை கூறி நிதி மோசடி அல்லது நிதி பறிக்கின்ற பணம் பறிக்கின்ற ஒரு கும்பலுடைய செயற்பாடு குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தொடர்பான செய்தி வழியாக இந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மக்கள் இந்த விவகாரம் குறித்து மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும். மத்திய வங்கி போலீஸ் அதிகாரிகளாக ஆள் மாறாட்டம் செய்து நிதி மோசடி, இலங்கை கணினி அவ

பழனி அவசர தயார் நிலை அணிக்கு முறைப்பாடுகள் கிடைத்து வருகிறது. இது நுட்பமான மோசடி. இந்த நுட்பமான மோசடி தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலை அணி பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஓய்வு பெற்றவர்கள் உள்ளிட்ட முதியவர்கள் இத்தகைய மோசடிகளுக்கு சிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு இத்தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இவ்வாறான நிதி தகவல்கள் அல்லது பணப்பரிமாற்ற கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என அறிவுறுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை கணினி அவசர தயார்நிலை அணி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருங்கள். அடுத்து மற்றொரு தகவல். ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான வரவு செலவு திட்ட முன்கூட்டிய பேச்சுவார்த்தையில் கடந்து கொண்டார். அதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக வருகிறது. தமிழன் பத்திரிகையில் முப்படை வசமுள்ள அபிவிருத்தி மத்திய நிலையங்கள் ஒன்றிணைப்பும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதியீடு பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய தமிழ் பத்திரிகை தலைப்பிடுகிறது. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் கீழ் தற்போது இயங்கும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒன்றிணைத்து தேசிய மையம் ஒன்றை நிறுவுவதன் மூலம் அந்த பணிகளின் செயற்திறனையும் பயனுள்ள தன்மையையும் அதிகரிப்பதன் ஊடாக எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியும் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாதுகாப்பு தொடர்பான 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பூர்வாங்க கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் பாதுகாப்பு படையினர் நவீன தொழில்நுட்பத்துடன் விரைவாக இணைவதற்கும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் உள்ள தேவை குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி. செம்மணி உள்ளிட்ட இனவழிப்புக்கான நீதியின் ஓலம் 2, அணையா விளக்கு போராட்டம், ஐநா சபைக்கு மகஜரும் கையளிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத் தமிழர் மீதான இனவழிப்பு செயற்பாடுகளுக்கு பன்னாட்டு நீதி கோரி கடந்த 14 தேதி ஆரம்பமான நீதியின் ஓலம் 2 எனும் அணையா விளக்கு தொடர் போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நேற்று வரையில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த தொடர் போராட்டத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் ஈழத் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சகல படுகொலைகளுக்கும் பன்னாட்டு நீதி தேவை என வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டதோடு ஆர்ப்பாட்ட பேரணியில் நிறைவில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான மகஜர் ஒன்றும் உரிய தரப்பிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து செம்மணி தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் செம்மணியில் 10 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழியின் 108th நாள் அகழ்வு பணிகள் நேற்று புதன்கிழமை முடக்கப்பட்ட நிலையில் 10 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 9 எலும்புக்கூடுகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 108 அகழ்வு பணிகளின் போது இவ்வாறு 572 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 565 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக குவியலாக அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்று முன் சோதனை குழிகள் அகலப்பட்ட நிலையில் அவற்றிலிருந்து எலும்புக்கூடுகள் எவையும் அடையாளம் காணப்படவில்லை. இதுவரையில் புதைகுழிகளை அண்மித்த பகுதிகளில் 14 சோதனை குழிகள் அகலப்பட்ட நிலையில் 5 சோதனை குழிகளிலிருந்து 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து எல்லினோ நிலைமை இப்போது தீவிரமாவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக கிட்டத்தட்ட 90% அது இந்த வருட இறுதியில் இலங்கையில் தீவிரமான நிலைமை ஏற்படுத்தும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. அது குறித்தான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி இவ்வாறு இருக்கிறது. வசர அகவெத்தி எல்னினோ ஹொந்தட்டம தருணை காலகுண அத்தியக்ஷ ஜெனரால் என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். இந்த வருட இறுதியில் எல்னினோ மிக பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்கள பணிப்பாளரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வருட முடிவில் மிகவும் வலுவான எல்னினோ நிலைமை ஏற்படலாம், 90% சாத்தியம் என முன்னெச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் எல்னினோ நிலைமையானது மிகவும் பலமிக்க எல்னினோவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு 90% வரை அதிகரித்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளில் ஏற்பட்ட எல்னினோ நிலைமைகளை விடவும் வலுவான எல்னினோ நிலைமையை இவ்வருட இறுதியில் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதுகுறித்து நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இதுகுறித்து மக்கள் மிகுந்த கவனமாகவும் அதை

போல மிகவும் உன்னிப்பாகவும் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த எல்நினோ நிலைமை ஆனது படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் மிகவும் வலுவான எல்நினோவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு 90% அதிகமாக உள்ளதாகவே உலகளாவிய முன்னறிவிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த ஆண்டில் ஏற்படும் எல்நினோ நிலைமையானது கடந்த 75 ஆண்டுகளில், அதாவது 1950 முதல் இதுவரை ஏற்பட்ட எல்நினோ நிலைமைகளுடன் ஒப்பிடுகையில் அந்த அனைத்து எல்நினோ நிலைமைகளையும் விட மிகவும் வலுவான எல்நினோவாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு தற்போது சுமார் 70% என முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதேவேளை தமது கட்டுப்பாட்டு கீழில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 37% வரை குறைந்திருப்பதாக, நீரினை சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியமானது என நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீர்ப்பாசனத்தினுடைய நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் HNPST ஹேரத் இத்தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், நீர்ப்பாசன திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படும் 74 பிரதான நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவு தற்போது சதவீத அடிப்படையில் சுமார் 37% உள்ளது. தற்போதைய நீர் கொள்ளளவானது சிறுபோக செயல்களுக்கு போதுமான இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதோடு, நவம்பர் டிசம்பர் மாத மழையை பெறும் வரை இது போதுமானதாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய அருணபத்திரங்களுடைய செய்தி இவ்வாறு இருக்கிறது. அம்பார மடகளப்பு திருகோணமலை ஜலாசய சிதை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று வைக்கலாம். அம்பாறை, மட்டகளப்பு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் முற்றாக, சிறு குளங்கள் என்பன முற்றாக வற்றி போயிருப்பதாகவும், எனவே அங்கு விவசாயிகளுக்கான நீரை பெறுவது, அதே போல குடிநீருக்கான நீரை பெறுவது போன்ற பிரச்சனைகள் உக்கிரமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பட்டம் விடும் செயற்பாடுகள் சிறுவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. விபத்தில் சிக்கும் பட்டம் விடும் சிறுவர்கள் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுரை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வருண காலநிலை மற்றும் பாடசாலை விடுமுறை தினங்களாக உள்ள இன்றைய நாட்களில் குழந்தைகளின் விசேட பொழுதுபோக்காக பட்டம் விடுதல் மாறியிருப்பதனால் இவ்விடயத்தில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு லேடி ரிஜ்வே சிறு வைத்தியசாலையுடைய பதில் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் டாக்டர் பிரதீப் ரத்னசேகர தெரிவித்திருக்கின்றார். பட்டம் விடும் வேளையில் விபரீதங்கள் மற்றும் விபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் சிறுவர்களின் தொகை தற்போது அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குழுக்களாக பட்டம் விடும் போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் உயரமான இடங்களிலிருந்து பட்டம் விட முயற்சிக்கும் போது தவறி விடுதல் போன்ற காரணங்களால் கடுமையான விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. பட்டம் விடுவதற்கு பயன்படுத்தப்படும் நூல்கள் உயர் மின்னழுத்த கம்பிகளோடு தொடர்வதால் மின்சார அதிர்ச்சிக்குள்ளாக அபாயம் காணப்படுகிறது. இதனால் கடுமையான தீக்காயங்களோடு குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்படுகிறார்கள். மின்சார அதிர்ச்சியில் ஏற்படுகின்ற தீக்காயங்கள் கைகள் புஜங்கள் மற்றும் சந்தர்ப்பங்களில் மார்பு பகுதியில் உள்ள உடல் திசுக்கள் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். இவ்வாறான சேதங்களை சிலர் சந்தர்ப்பங்களை சீரமைக்க முடியாத நிலைமை ஏற்படும். பாதிக்கப்பட்ட உடல் பகுதிகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும். எனவே இது குறித்து மிகுந்த கவனமாக இருக்குமாறு சிறுவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதேபோல மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்த 12 வயது சிறுவன் உயிரிழப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. மருதானை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்த 12 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிர்ந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மருதானை பொலிசருக்குட்பட்ட கொழும்பு 9 பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. 14 மாடிகளை கொண்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பின் மேல் மாடியில் உள்ள நீச்சல் குளத்துக்கு அருகிலிருந்து குறித்த சிறுவன் தவறி விழுந்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. 12 வயதுடைய கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவனை இவ்வாறு உயர்ந்திருக்கிறார். அச்சிறுவன் உட்பட மேலும் சில சிறுவர்கள் இணைந்து மேல் மாடியிலிருந்து சூழலை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் தடாகத்துக்கு அருகிலிருந்த திறந்த பகுதி ஒன்றின் வழியே சிறுவன் தவறி விழுந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவலும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மற்றொரு முக்கியமான செய்தி வீரகேசரி தினகரன் பத்திரிகைகளில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் சபையில் இன்று சமர்ப்பிப்பு. அக்டோபர் முதல் வாரத்தில் நிறைவேற்றுவதில் அரசு நம்பிக்கை என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கான நீதித்துறை அமைப்பு திருத்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் நீதித்துறை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனன் ஆணைக்காரவினால் இவ்விரண்டு சட்டமூலங்களும் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. சட்டமூலத்தின் வர்த்தக அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒரு வாரத்துக்கு பின்னர் அது பாராளுமன்றத்தின் முதலாம் வாசிப்புக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் குறித்த சட்டமூலம் வரும் எதிர்வரும் தொடர்பில் எவரும் நீதிமன்றத்தை நாடுவதற்காக 2 வார கால அவகாசம் வழங்கப்படும். அதற்கு பிறகு நீதிமன்றத்துடைய வியாக்கியானம் பாராளுமன்றத்தில் கிடைக்கப்படும். எனவே அந்த காலப்பகுதி 21 நாட்களாக இருக்கும். எனவே செப்டம்பர் மாத காலப்பகுதியில் இதனை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கின்ற தகவலும் முக்கியமாக இருப்பதை காணும். இதேபோல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ஊழலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவே மக்கள் ஆணை வழங்கினார்கள். 22 கொண்டு வருவது எதிரணியர் அச்சத்தில் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். வீரகேசரி பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரிகளுக்கு அச்ச நிலை நிலவுகிறது. அதனால்தான் அரசை வீழ்த்த பல வழிகளில் முயற்சிக்கிறார்கள். மீனவர் பிரச்சினை குறித்து அடுத்த மாதம் தமிழக அரசுடன் பேச்சு நடத்தப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. மக்களுக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரமே அரசியலமைப்பின் 22வது சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகிறது. வழக்குகளை துரிதப்படுத்தி நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்புவதே இதன் நோக்கமாகும் என்று கடற்தொழில்துறை அமைச்சர் இ சந்திரசேகரன் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் 7வது வட்டார சபையாக வேலணை பிரதேசத்திற்குட்பட்ட நயனத்தீவு வட்டார சபை அமுதசுரப்பி அன்னதான மண்டபத்தில் நேற்று முன்தினம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது சட்டம் மூலம் தொடர்பிலேயே தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அது ஒரு நல்ல விடயமாகும். ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரியே மக்களமைக்கு ஆணையளித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கை தற்போது துரிதப்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகள் தொடர்கின்றன. இதில் சுமார் 3000 சாட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் இது தொடர்பில் ஆராயும் நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் மீண்டும் முதலிலிருந்தே சாட்சி விசாரணை நடத்தப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரிகளுக்கும் தற்போதும் அச்சம் நிலவுகிறது. அதனால்தான் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவது பற்றி அவர்கள் பேசி வருகிறார்கள். இனவாதம், மதவாதம் மற்றும் சிறைச்சாலை கலவரம் என பல வழிகளில் முயன்று பார்க்கிறார்கள், ஆனால் அவை எதுவும் கைகூடவில்லை. தற்போது விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் பிரச்சனைகளை போதாகரமாக்கி யாராவது ஏதேனும் செய்ய முடியுமா என்று பார்க்கிறார்கள். அதேவேளை மீனவர் பிரச்சினை தொடர்பாக இம்மாத இறுதியிலோ அல்லது செப்டம்பர் மாத முதல் வாரத்திலோ தமிழக அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். எமது கடல் வளத்தை அளிப்பதற்கு தமிழக மீனவர்கள் இடமளிக்க முடியாது என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். அடுத்து கிராம சேவர்கள் தாம் முன்னெடுத்த இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கையை கைவிட்டிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை கூறுகிறது. கிராம உத்தியோகத்தர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளன. பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருடன் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இதன்போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகமும் தொலைபேசி மூலம் கலந்துரையாடலில் இணைந்து கிராம உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகளை எதிர்வரும் வரவு செலவுத் திட்டத்தின் ஊடாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவடைந்த நிலையில் நாடளாவிரதியில் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் செவ்வாய்க்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வளமையான பணிகளில் ஈடுபடுவார் எனவும் கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். பயணக்கு கொடுப்பனவு அதேபோல உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10ஆம் மற்றும் 11ஆம் தேதிகளில் கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுத்த நிலையில்தான் இப்போது அமைச்சருடன் பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றியடைக்க அவர்கள் போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு செய்தி ஒன்று லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை காணலாம். சாய்ந்த மருந்து பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. சாய்ந்த மருந்து பொலிசிய வெடபலன ஓஐசி எத்துலு அல்லஸ் திலே என்பதாக இன்று தினம் திவைன லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். சாய்ந்த மருந்து பகுதியில் 20,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் சாய்ந்த மருந்து போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் அதிகாரிகள் இருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் சாய்ந்தமரு போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் என்பதாக தெரிய வருகிறது. 70 மில்லிகிராம் ஹெரோயினை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். எனவே அவரை 15ஆம் தேதி வரை 15ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவ்வாறு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் விலக்கிக் கொள்வதற்கான விடயங்களுக்காக இவர்கள் 20,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரியவர அந்த சம்பவம் இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு அந்த இரு அதிகாரிகளையும் கைது செய்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் பிரதான தலைப்பாக இருக்கிறது. அலுத் முத்ரன கியூசுமினுத் ஹெலிலா வாகன ஹிமி லக்ஷ பாக் அங்க தகுடுபட்ட இரவிலா தடகுழு வெட்டகாதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இப்போது புதிய ஒப்பந்தத்தின் பேரில் புதிதாக வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருகிறது. அதிலும் தற்போது பிரச்சனைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே கடந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி முதல் இதுவரையான இந்த வருடம் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதி வரை பதிவு செய்யப்பட்ட 5 லட்சம் அதுக்கும் அதிகமான வாகனங்களுக்கு இன்னும் இந்த இலக்கத்தகடுகள் அச்சிடப்படாத நிலையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது இன்னும் தாமதம் அடைந்து வருவதாக சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்றைய லங்காதீப் பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராகங்களோடு இன்றைய வணக்கம் வசந்த நிகழ்ச்சி நகரப்போகிறது. உங்களுக்கு தெரியும், வசந்தம் வானொலியில் நாள் முழுவதுமாக இன்றைய நாளில் இடைக்கால பாடல்கள் உங்களை வந்து சேர காத்திருக்கிறது. 102.6 102.8 நில வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். நிறைய சொந்தங்கள் இப்பதான் வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, நிறைய சொந்தங்கள் வேலைக்கு போறதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பீங்க, வீட்டுல நிறைய சொந்தங்கள் வீட்டுல வேலையெல்லாம் இருக்குதே அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ எல்லோருக்காகவும் இனிமையான பாடல்கள் சூப்பரான தலைப்பு எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை விளையாட்டு நிகழ்வு எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கிறது காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி திட்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3082 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 24, 26, 35, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 24, 26, 35, 46. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,84,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநிலநிர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 44, 52, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 44, 52, 61. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,38,328 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 77 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,256 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 20, 35, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 20, 35, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 1, 2, 5, 6, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 25,000 பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் வெற்றி இலக்கங்கள் 1, 2, 5, 6, 3. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,46,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளநீர நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,417 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 3, 40, 54, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 3, 40, 54, 67. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 6, 5, 0, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 8, 6, 5, 0, 4. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,43,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான பச்சை நிற சலிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முடவு செய்யுங்கள். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,432 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. சுப்பர் இலக்கம் 26, வெற்றி இலக்கங்கள் 3, 25, 28, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 3, 25, 28, 60. சூப்பர் இலக்கம் 26. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,50,17,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 34,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 990 சீட்டிழப்பு வாரத்துக்கான சுப்பிரி ஜன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 0, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 0, 4, 2. நேற்று நாளில் மொத்தமாக 38,82,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி ஜன சம்பத் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 464 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 1, 0, 4, 2. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,67,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்லப்புக்கான மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட ஜாயசம்பத் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,086 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிநிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 9, 10, 27. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 9, 10, 27. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,46,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுதின உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் இன்று இராலி நிகழ்ச்சியின் உங்களுக்காக காத்திருக்கிறது. சொந்தங்களே ஒரு விஷயம் இருக்கிறது, தரமான பொருட்களை நியாயமான விலையில் வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும்? நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் சரியான இடத்தில் வாங்க வேண்டும் இல்லையா? பரம்பரை பரம்பரையாக அந்த வீட்டில் வாழ வேண்டும் சொன்னால் நீங்கள் உறுதியான பொருட்களையும் அதே போல தரமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் வாங்க வேண்டும். ஆக நாங்கள் வைத்த கட்டி வாய கட்டி சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு வீடு கட்ட போறோம், ஒரு கட்டிடம் கட்ட போறோம். அந்த கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னு தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல ஜிஐ டியூப் பைக்கில் இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போனால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தெரிவுகள் அதிகமாக இருக்கிறது, அதே போல போக்குவரத்து செலவும் ஒரு பெரிய ஒரு தொகையை உங்களுக்கு மிச்சமாக போடுது. காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரே இடத்தில் பல பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அங்கேயே பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பல கரைகள் ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? ஜனதா ஸ்டீல் போங்க சொந்தங்களே, உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களது பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நம்பிக்கையான ஒரு நிறுவனம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 398வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 53, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 11, 53, 65. சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 8, 9. சிறப்பு இலக்கங்களாக 5, 7, 8, 9. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,57,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,524வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 20, 36, 45, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 20, 36, 45, 46. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,91,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,84,65,795 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 7, 5, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,282வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 2, 8, 7, 5, 2, 2. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,18,86,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,79,80,392 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனதானத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,312வது சீட்டிலப்பு வாரத்துக்கான தன நிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 34, 44, 48, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 34, 44, 48, 75. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,70,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,62,96,568 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 17, 20, 26, 32. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 17, 20, 26, 32. நேற்று நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,39,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,21,78,86 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கடகராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 34, 44, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1591 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 34, 44, 49. நேற்று நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,28,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,83,487 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 857 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 7, 5, 2, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 7, 5, 2, 2. நேற்றைய நாளில் 48,13,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 550 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 1, 7, 6, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 1, 7, 6, 2. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 18 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:35 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சுகம், ரிஷபம் நட்பு, மிதுனம் வரவு, கடகம் பக்தி, சிம்மம் வெற்றி, கன்னி பரிசு, துலாம் பயம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு தெளிவு, மகரம் ஆதரவு, கும்பம் புகழ், மீனம் போட்டி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சுகம், ரிஷபம் நட்பு, மிதுனம் வரவு, கடகம் பக்தி, சிம்மம் வெற்றி, கன்னி பரிசு, துலாம் பயம், விருச்சிகம் பாராட்டு, தனுசு தெளிவு, மகரம் ஆதரவு, கும்பம் புகழ், மீனம் போட்டி. இவை இன்றைய நாளுக்கான ராசி.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க வேணும்னால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நிறைய சொந்தங்கள் இப்பொழுது வாகனத்துல டிரைவ் பண்ணி கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போவீங்க. மிக அவதானமாக செல்லுங்கள் வாகனத்தை செலுத்தும் போது. சரிதானே, காலையிலேயே ரொம்ப டிராபிக்கா இருக்கும். சோ கொஞ்சம் பொறுமையா போங்க. வீட்டுல இருந்து கிளம்புறவங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சம் ஏர்லியாவே கிளம்புங்க. அப்ப நிம்மதியா டைம் வச்சு போகிறது இல்ல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் ஒரு 1/2 hour வச்சு போலாம்னு பரவாயில்ல. சரி, நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:01.

காலையில இது போன்ற பாடலை கேட்கும் போது என்ன ஒரு உற்சாகம் எங்கே இருந்து வருகின்றது தெரியல, அவ்வளவு ஒரு உற்சாகம். அது வாகனத்துல போகும்போது நீங்க இந்த பாடலை கேட்டுக்கொண்டே போனீங்கன்னு சொன்னால் இந்த காட்சிகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும், இயற்கை காட்சிகள் எல்லாம். இன்றைய நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. 8:07 சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளும் முக்கியமான பல விடயங்கள் நாங்கள் பேச போகின்றோம். அதே போல நிகழ்வு ராசி என்று எல்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் உலக தகவல்களையும் நாங்கள் ஒன்றிணைத்து உங்களுக்காக தர காத்திருக்கிறோம். ஒரு பக்கம் விளையாட்டு மிக சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது இல்லையா, இலங்கை நூலொலிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறது, என்ன நடக்கும் மட்டும் தெரியாது, பார்க்கலாம். அதை பற்றியும் நாங்கள் சுவாரஸ்யமாக பல விடயங்கள் உங்களோட பேச காத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன போனேஷனான சொல்லி நீங்கெல்லாம் கேட்கறது. செவ்வாய் ராகுன்றபடியால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கலகலப்பான ஒரு தலைப்பாக இருக்கும். அதே போல கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய தலைப்பாகவும் இருக்கும். அதே போல சுவாரஸ்யமான தலைப்பாகவும் இருக்கும் இல்லையா, உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அதே போல உங்களது சிந்தனைகளை ஆழ சிந்திக்கக்கூடியதாக தலைப்பெல்லாம் இருக்காது, சும்மா நோமலாவே தலைப்பாக தான் இருக்கும். காரணம் செவ்வாய் ராகம் தானே, இடைக்கால காற்பாடலை கேட்டு அதை ரசித்துக் கொண்டு நீங்கள் உங்களது பழைய நினைவுகளையும் மீட்டக்கூடியதாக இருக்கும். சரி, நான் இன்று நான் கேட்கின்ற தலைப்பு என்னன்னு சொன்னால் நட்பு, நண்பண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, நட்பை பத்தி நாங்கள் பேசும்போது பேசிக் கொண்டிருக்கலாம் இல்லையா, நட்பில் தான் அதிகமான நகைச்சுவைகள் எல்லாம் நிகழும். அப்படி இருக்கும்போது நான் இன்று கேட்கின்ற கேள்வி என்னன்னு சொன்னால் நட்பு நீடிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது நட்பு நீடிக்க என்ன இருக்க வேண்டும், இதான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க நட்பு நடிக்கணும்னு சொன்னால் நாங்கள் போய் சொல்லக்கூடாது, நட்பு நடிக்க வேண்டும் சொன்னால் எங்கள் கையில் பணம் இருக்கணும், நட்பு நடிக்கணும்னு சொன்னால் நாங்கள் எந்த விஷயத்தை செய்திருக்கணும், இந்த விஷயம் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. உங்கள் நட்பு நீடிப்பதற்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் என்ன, அதையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775-001 அல்லது 011-2-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக வருகிறேன். உங்களுக்கு தெரியும் நட்பு அவன் தான் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசலாம், அதுக்கு பொருத்தமான ஒரு பாடல் எடுத்து கேட்டு மக்களுக்கு.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
4: நானும் போவது காதல் பாதை
3: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய்
5: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது
3: இதயம் ரசிக்கும்.

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதின உற்சாகம் வணக்கம் வசந்தம் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரஜையான இலங்கை பிரஜையான ஒவ்வொருவருக்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள் பாதித்தால் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். எதிர்கால சந்ததியினர் தங்களுடைய வாழ்க்கை இழக்கிறார்கள். மாணவர்களை குறிவைத்து இந்த வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எதிர்கால சமுதாயத்தில் நாங்கள் எப்படி வாழ்வது, எங்களுடைய சந்ததியினர் எப்படி வாழ்வது என்று சொல்லி பல கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும். கைகோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும். அப்படியான ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த திட்டத்தோடு ஒத்துழைத்து நீங்கள் பங்கு பெற்றால் மாத்திரமே இதை நாங்கள் செய்து கொள்ள முடியும். அப்படியா இருக்கும்போது போதைப் பொருள் விநியோகங்கள் பற்றி உங்களுக்கு விஷயங்கள் தெரிந்தால் நீங்கள் உடனே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த பற்றிய விஷயங்களை சொல்லுங்கள். பாதுகாப்பாக இந்த விஷயம் நடைபெறும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறதாக. போதைப் பொருள் விஷயம் இந்த இடத்துல விநியோகம் நடைபெறுது, இவர் இந்த விற்பனை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க. சரிதானே? அதே போல உங்களுக்கு போதைப் பொருள் பல வகையான போதைப் பொருள் இப்பொழுது சந்தையில் புழக்கத்தில் இப்பொழுது மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹெரோயின், ஹைஸ், அதே போல அஷீஷ், குஸ்வா போதைப் பொருள் எல்லாம் இப்பொழுது இங்கே நாங்கள் பெயர்களை கேட்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அப்படியான போதைப் பொருட்கள் இந்த வழக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் தயவு செய்து அதை இல்லாமல் ஒழிக்க நாங்கள் கட்டாயம் கைகூறுக்க வேண்டும். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவர் போதைப் பொருளுக்காக அடிமையாகியிருக்கிறார், அவரை நாங்கள் புனர்வாழ்வு செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் எண்ணினால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி எண்ணினால் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்திங்க சொன்னால் அதுக்கான விஷயங்களும் நடைபெறும். ஜனதா ஸ்டீல்ஸ், சரி, தரமான பொருட்களை நியாயமான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல்ஸ்ல நீங்கள் பயப்படாமல் அங்கே போனுச்சுன்னா எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறதா, தலைவலி காய்ச்சல் மாதிரி காலையிலேயே போனுச்சுன்னா தலைவலி காய்ச்சல் மாதிரிக்கு என்ன செய்யலாம், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும், இப்படி சிறை கட்டிச்சு பறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தால் மெல்டோல் இது ஒரு வகையான பேராசிட்டமால் தானே, இது எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போகும். மிஸ் பண்ணிடாதீங்க, எப்போதுமே ரெண்டு பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளுங்க. நான் கேட்ட தலைப்பு நட்பு நீடிக்க என்ன இருக்க வேண்டும் சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கணும். ஏராளமான சொந்தங்கள் நிறைய விஷயங்கள் முக்கியமான செய்திகளும் உங்களுக்காக நான் சொல்ல வேண்டும். இந்த நாங்கள் ஹோட்டல்ஸ்கள்ல ரெஸ்டாரண்ட்ஸ்கள்ல நாங்கள் நிறைய விருந்தாளிகளை பார்த்துருவோம். ஆனா ஒருத்தர் வந்திருக்காருங்க, இந்த விருந்தாளியை பார்த்து மக்கள் எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறாங்க. இவர் வந்தவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரவுண்ட் சொன்ன போட்டுட்டு வெளியில போயிருக்கிறாரு, ஆனா ஒன்றுமே செய்யல. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காட்டு யானை தான் வந்திருக்குது. கண்டலகம பகுதிகள் தான் ஒரு காட்டு யானை பார்த்து ஒரு விருந்தகத்துல புகுந்திருக்கிறாரு. இந்த காணொலி பாத்தீங்கன்னா இப்பொழுது சோசியல் மீடியால வைரலாக பரவி கொண்டிருக்கு. காரணம் இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யாது. பெரையர யானை போல வருகிறார். அங்க இருக்கிற தளபாடங்களுக்கு ஒன்றுமே ஒரு சேதமும் விளைவிக்கவில்லை. வாராறு வந்து அப்படியே ஒரு உலா உலாவிட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல எப்படி வந்தாரோ அதே என்ட்ரன்ஸ்ல திரும்ப போயிட்டார். சோ இது இப்பொழுது வைரலாக பரவி கொண்டு விடியமாக இருக்கிறது. காட்டு யானையாக இருந்தாலும் பாருங்களே, ஒரு நிதானமா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ அந்த காட்டு யானை அந்த ஊழியர்கள் ஒருவர் தான் அந்த வீடியோ எடுத்து பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வைரலாக போய் கொண்டிருக்கிறது. ஆக யானை விருந்தகத்துக்கு வந்து என்னன்னு சொன்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்காதான் கவலை. என்ன நார்மல் ஹோட்டல்ஸ் சொன்னா வெளியிலே சாப்பாடுலாம் இருக்கும், எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். இது வந்து ஓட பண்ணி தான் எடுக்கணும், அதனாலதான் பிரச்சனை. ஓகே, வந்த வழியிலேயே போயிருக்கிறார். சரி, தலைவர் திரும்ப வருவாரா தெரியா, எதுவும் கிடைக்கலன்ற படியெல்லாம் வரமாட்டாரு நினைக்கிறேன். சரி, இந்த சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவம் தாண்டி எந்த விதமான சேதம் இல்லை என்பது ஒரு சந்தோஷமான விடை தான் இல்லையா. சரி, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக. அதே போல பல குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்களை இப்பொழுது கைது செய்த நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே முக்கியமான விஷயமா இருக்கிறது. சந்தோஷம், சிவப்பு அறிவித்தலில் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் சமிதபுர சத்து என்று அழைக்கப்படுகின்ற திமுத்து சத்துரங்க இன்று அதிகாலை பாத்தீங்கன்னா ஓமானிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். பின்னர் குற்றப்பொருள் நாயகம் திணைக்களத்தினரிடமும் இப்பொழுது கைது செய்யப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லர் தான் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கார். ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்ட இந்த கூறப்படுகின்ற கணேபுல சஞ்சீவ கொலைக்கு உதவியது மற்றும் ஒத்துழைப்பு வழங்கியது பல்வேறு விஷயங்கள், அது மட்டுமல்லாத சமத்துப்புற சத்துவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. மேலும் கைக்குண்டுகளை வைத்திருந்தமை, போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக உள்ளதாக இப்பொழுது காவல்துறை ஊடக பேச்சாளர் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கார். எனவே ஓமானிலிருந்து இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட
பிடிக்கப்பட்டு அவரை மேலதிக விசாரணைகளுக்காக இப்பொழுது குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திடம் இப்பொழுது கையளிக்கப்பட்டுகிறது. அவர்கள் கைது செய்திருக்கான விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுகிறதாக. இதுபோன்ற விடயங்களும் நாளுக்கு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாட்டில் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. இன்னும் பல விஷயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வஸ்தம். அதே போல இலங்கை இந்திய கிரிக்கெட் போட்டி பற்றியும் நான் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: நிகழ்வு பதிவேடுகள். மட்டக்களப்பு, செட்டிப்பாளையம், மாங்காடு, அருள்மிகு, ஸ்ரீ கட்டுப்பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனத்தை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கிரியைகள் ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று திருக்கொடியேற்றும் இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு, செட்டிப்பாளையம், அருள்மிகு, ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலய வருடாந்த சக்தி திருவிழாவானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று இனிதே ஆரம்பமாக உள்ளது. அம்பாறை 4ஆம் கிராமம் ஸ்ரீ வீரகாளியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு உற்சவத்தினை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று தீமிழிப்பு இடம்பெற உள்ளது.
1: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னா தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்தினால் அந்த வீடு பரம்பரைக்கு உழைக்கக்கூடியதா இருக்கும். பரம்பரைக்கு உழைக்கக்கூடிய ஒரு வீடு வேணும்னு சொன்னா நீங்கள் சரியான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். அதான் நான் சொல்றது பாத்தீங்கன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை மிஸ் பண்ணாம நீங்கள் கேட்டு வாங்குங்கள். எப்போதுமே உறுதியான கம்பிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். ஏராளமான சொந்தங்கள் நான் கேட்ட கேள்விக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம், நான் கேட்ட கேள்வி என்ன சொன்னா நட்பு நீடிக்க என்ன தேவை? சரிதானே, அன்பான வணக்கம்னு சொல்லி சாந்தி கோவிந்தராஜா சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உண்மை புரிந்துணர்வு, இந்த ரெண்டுமே கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், அதுல முந்தாஸ் பேகம் கொள்ளும் 14 சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னால் நட்பு நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல சுரேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்துறது போனச்சுன்னா பாடல்கள் நான் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கன்னு சொல்லுங்க. நட்புல வந்துட்டு பொய் இருக்கக்கூடாது, நல்ல விஷயம் இல்லையா? நட்பில் பொய்யிருந்தால் நீடிக்காது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் அண்ணா அப்படிங்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நட்புக்குள்ள கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ரொம்ப கஷ்டம், நீடிக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு ஜீவன் சொல்லியிருக்காரு. ஜீவன் நல்லா சிந்திக்கிறீங்க. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க? சப்மால் கந்த பெரிய குறியால் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பரமாச்சி ஹட்டன் பரமாச்சி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் போனா நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட ஜோன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லிருந்தா நட்பு நடிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகள் தான் முக்கியமாக. நாங்கள் காமெடி என்ற பெயர்ல நிறைய வார்த்தைகளை விட்டோம் நட்பு நீடிக்காது. ஓகே, அன்பு கலந்த வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ராஜகிரியில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதா சொல்லிருக்காரு. கலைவாணன், ஓகே கலைவாணன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகுதியிருக்கு. அதே போல யுவராணி அன்பு கலந்த வணக்கம் என்று பகுதி இருக்கிறாங்க. வத்தல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். புனேஷனா எப்படி இருக்கிறீங்க? பாசத்தமிழ் வணக்கங்களோடு கெந்தகலையிலிருந்து ராசமாணிக்கும் ராஜேந்திரன் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பேஸ்புக் வழியாக அன்பான வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க? இப்படி பாட்டு போட்டா என்ன செய்யுது? சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, மிஸ்பிதா, சரண்யா, அபிஷா, அஷிஃபா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வம், நளினி அனைவரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். திறனியகளை கிருஷ்ணவேடுதான் அந்த கமெண்ட்ஸ்லையும் பதிவிட்டிருக்கிறாங்க. பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய மீபிடி கந்திரது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கன். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம் மற்றும் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கா. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொடுங்கள் சொல்லிக்கொண்டு எட்டியாத்துறை பரிசல் விதிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்புடைய அன்பான மனைவி பிரேமராணி ஆசிரியை, அதே போல அபிஷாலினி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தசரா, சேஷன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கா. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நட்பு நீடிக்க வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்?

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
3: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: இன்றைக்கு வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விடுவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். அப்படி கைகோர்த்தால் மாத்திரமே எங்களுடைய சமுதாயத்தை ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், அதே போல கைகோர்க்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் யாரையாவது ஒருவரை பார்க்கிறீர்கள், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சிக்கி தவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுப்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, சுயாதீன ஊடக வலைமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் டே கேஆர் வேலைத்திட்டம். கூடுதலையும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேலைத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், பாதை வீதி விபத்துகள் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கு. ITN வசந்தம் டிவி லக்கண்ட வசந்தம் FM இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் காணப்படுகிறது. உற்சாகமாக நடந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது இன்றைய நாள் நான் கேட்டுக்கின்ற கேள்வி வச்சு, நட்பு நிதிக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன இருக்க வேண்டும், இதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆக நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னச்சுனால் தரமான பொருட்களை நியாயமான விலையில் கொள்வனம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜனதா ஸ்டீல், ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அத்தனை விதங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், கட்டித உபகரணங்களாக இருக்கலாம், கடற்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் இப்போதைய செல்ல வேண்டியது. ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லிட்டேன், பிறகு போனேஷனா சொல்லலன்னு சொல்லக்கூடாது. போய் பாருங்க, உங்களுக்கு அநேகமான பொருட்கள், ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் மகிழ்வோடு சொல்கின்றேன். நேரம் இப்போது 8:54 நிமிடம்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
2: மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் மசகெண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஓமான் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை அடுத்தே இவ்வாறு மசகெண்ணெயின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 90 அமெரிக்க டாலர்கள் வரை சென்றுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்கள் அப்படியே உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. 9:08 நான் கேட்ட தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நான் கேட்டிருந்தேன் பாத்தீங்கன்னா, நட்பை நீடிக்க என்ன இருக்க வேண்டும்? நட்பு நீடிக்கணும் சொன்னா நண்பா நீ என்னோட இருக்கணும் சொன்னா என்ன எப்படி இருக்க வேண்டும், என்னிடம் என்ன இருக்க வேண்டும், என்னிடம் என்ன இருக்க வேண்டும் சொல்லி நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய சொந்தங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0101 அல்லது 0112-775-111 என்ற இலக்கத்தோர் அழைப்பினை ஏற்படுத்துகிறது. அதுபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்ற நேராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்லமுருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29, சைபர் 1.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு அப்படியே பார்க்கறது கொண்டிருக்கிறோம். சந்தோஷம். முக்கியமான விஷயங்கள் பல இருக்கிறது. அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னச்சுனால் ஜனதா ஸ்டீல்ஸ் ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நீங்க மிஸ் பண்ணாம ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க, அந்த வீடு எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல தரமான பொருட்களை நீங்கள் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. ஆக நீங்கள் அங்கே செல்லுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக. அங்கு ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்குது. உங்களுக்கு கடத்தொழில் சில உபகரணங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல ஜிஐடி பைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும். மிஸ் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு ஜனதா ஸ்டீல்ஸ் மூலமாக அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். காரணம் இளைஞர்கள் மாணவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக போதைப் பொருள் விநியோகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பினை ஏற்படுத்தி இந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன்ற விடயங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போல புனர்வாழ்வுக்காக இருப்பார்கள். புனர்வாழ்வை நீங்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் அவர்களுக்காக இந்த இலக்கத்துக்கு 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உதவ முடியும் என்பதையும் நான் சந்தோஷமாக சொல்லுகின்றேன். சரி, அதே போல இன்னமொரு விஷயம் இருக்குது, அதை நான் பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு ஒரு விஷயம் செய்யணும், மெல்டோர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோர் ஒன்று எடுத்துக்கணும் தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிருமா? பறந்து போகணும்னு நீங்கள் மெல்டோர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, மிஸ் பண்ணாம எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்ட தலைப்பு என்ன சொன்னால் அதாவது நட்பு நெடிக்க என்ன இருக்க வேண்டும். சரி, அப்படியான ஒரு கேள்வி கேட்டுகிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான செய்திகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. கஞ்சிபானை இம்ரானின் உறவினர் மீது துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொண்டவர் விவகாரம் பெய்து 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கொழும்பு மாளிகாபத்தி பகுதியில் கஞ்சிபானை இம்ரான் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பாதையில் பெண் ஒருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் பதிவாகிறது. கடந்த 10ஆம் தேதி தான் இந்த ஸ்ரீ சங்கராஜ் மாவட்டத்தில் ஒன்றுள்ளியில் சென்ற இருவர் துப்பாக்கிச்சூட்டில் 54 வயதான முகமது அஸ்மின் மொய்தீன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகிறது. துப்பாக்கி பிரயோகம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது அந்த கோணத்தில் இப்பொழுது காவல்துறை விசாரணையை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. சந்தேக நபர் 5 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இந்த விஷயம் வெளிவரும் போது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி வரும்போது நான் கட்டாயம் அவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே நான் முன்னதாக சொல்லியிருந்தேன், இலங்கை இந்திய அணிகளுக்கான போட்டி பற்றி நான் சொல்லதாக சொல்லியிருந்தேன். நிச்சயமாக 3ஆம் நாள் ஆட்டம் இன்று 9:45 ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. மழை அங்கங்கே குறுக்க வந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் இலங்கை அணியை கட்டி காப்பாத்தி இருக்கிறார் சொல்லணும் நிரோஷன் டிக்வெல்ல. சரி, அதை பற்றி பார்க்க வேண்டும். இந்திய அணியின் துடுப்பாட்டத்தை பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் 32 ஓட்டங்களை பெற்றிருந்தார். கே எல் ராகுல் 82 ஓட்டங்கள். படிக்கல் மிக சிறப்பான துடுப்பாட்டம் பிறந்தது. 167 ஓட்டங்களை எனக்காக பெற்றார். சுப்மன் கில் 16 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க ரிஷாட் பண்ட் 39 ஓட்டங்கள் அதேபோல ஜோர்ல் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 462 ஓட்டங்களை பெற்றது. 12 ஓட்டங்கள் உதவிகளாக வழங்கப்பட்டது. பந்துவீச்சு பருதி பார்க்கும்போது பிரபாத் ஜெயசூரி மிக சிறப்பான பந்துவீச்சு பருதி. 39 ஓவர்கள் வீசி 109 ஓட்டங்களுக்கு 6 மீடியம் ஓவர் ரன்களாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதேபோல கேஷா நுவாந்த் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதேபோல அசித பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். மிக சிறப்பான பந்துவீச்சு, பரவாயில்லை, மிக சிறப்புன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லை. ஓட்ட இலக்கை எடுத்திருந்தார்கள் இந்திய அணியும். இலங்கை அணி 10 துட்படுத்தார்கள். இப்பொழுது முதலினிங்ஸுக்காக லஹீரு உதார் 27 ஓட்டங்கள். அதே போல ஆரம்ப துடுப்பாளர்களாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த வீரர் நிஷாந்த் மதுசங்கர் பெர்னாண்டோ 0 ஆட்டம் அடைந்தார். தினேஷ் சந்திமல் 4 ஓட்டங்கள், கமிது மென்ரிஸ் 14 ஓட்டங்கள், தனஞ்சய் அடிசில்வா 21 ஓட்டங்கள். ஆரம்ப விக்கெட்டுகள் சரமாரியாக விழுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 90 ஓட்டுகளுக்கு 5 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டது. இது ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆக அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனஞ்சய் அடிசில்வா 21 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க சோனால் தினுஷம் மிக சிறப்பான துடுப்பாட்டம், 100 ஓட்டுகளையும் அணிக்காக பெற்றுக் கொண்டார். நிரோஷன் டிக்வெல்ல 80 ஓட்டங்கள், பரவாயில்லை, வாழ்த்துக்கள். அவர் தான் ஒரு வகையாக போட்டியை ஒரு பக்கம் நின்று பிடித்துக் கொடுத்திருந்தார்.
சரியாக விக்கெட் காப்பாளரும் சரி, இப்பொழுது துடுப்பாடுவதும் சரி, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரராக பார்க்கப்படுகிறார் இன்னோசன் டிக்வெல்ல. அதே போல நுவாந்த் 2 ஓட்டங்கள், பிரபாத் ஜெயசூரிய 10 ஓட்டங்கள், அதே போல லஹீர் குமார 10 ஓட்டங்கள், அசித பெர்னாண்டோ 0. மொத்தமாக இலங்கை அணி 284 ஓட்டுகளை பெற்றது, 79.4 பந்துகளோடு சந்தித்து பரவாயில்லை, ஓரளவு சமாளித்திருந்தார்கள், இல்லை என்று சொன்னால் ரொம்பவும் மோசமாக போயிருக்கும் போட்டி. பந்துவீச்சு பகுதிக்கு பார்க்கும்போது சுதரின் பந்துவீச்சு தான் இலங்கை அணியினர் கொஞ்சம் தடுமாறியிருந்தார்கள். 4 விக்கெட்டில் வீழ்த்தினர் ரவீந்திர ஜடேஜா, 3 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார் முகமது சிராஜ், அதே போல பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 9 விக்கெட்டில் வீழ்த்தினார்கள். இப்பொழுது இலங்கை அணி 178 ஓட்டுகளாக பின்னலை வைக்கின்றது. பார்க்கலாம் 3-6 நாள் ஆட்டம், பார்க்கலாம் மழை காலநிலை எல்லாம் குறுக்கிட்டு இலங்கை அணிக்கு ஒரு வாய்ப்பாக வருமா என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி. சில திகதிகள் நம் வாழ்க்கைக்கு ஒரு அழகான நினைவூட்டலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் இன்று. எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் நாள் நெவர் கிவ் அப் டே. எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் நாள். நம் வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைக்கின்றது போலவே நடக்காது. நம் ஆசைப்பட்ட விடயங்கள் கிடைக்காமல் போகலாம். நம்முடைய முயற்சி தோல்வியில் முடியலாம். நம்மை நம்பியவர்கள் கூட ஒரு கட்டத்தில் நம்மை சந்தேகிக்கலாம். அந்த நேரத்தில் நம் மனதில் ஒரு கேள்வி வரும், இனிமேல் என்னால் முடியுமா? அதற்கான பதில், முடியும். இன்னும் ஒரு முறை முயற்சி செய்தால் முடியும். வாழ்க்கையில் தோல்வி என்பது நம்மை நிறுத்துவதற்காக வருவது கிடையாது. நம்மிடம் இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கத்தான் வருகின்றது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை. அதுதான் ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போலத்தான் நம் வாழ்க்கையிலும் இன்று நீ சந்திக்கும் கஷ்டம் நாளை உன்னுடைய பலமாக மாறலாம். இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். நாளை உன்னுடைய வெற்றியை பார்த்து அதே மனிதர்கள் கைத்தட்டலாம். அதனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். உனக்கு ஒரு கனவு இருக்கிறதா? அதை அடைய நேரமாகட்டும். பாதை கடினமாக இருக்கட்டும், சில தடைகள் வரட்டும், ஆனால் அந்த கனவை மட்டும் கைவிடாதே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்றால் எப்போதும் முதலிடத்தில் இருப்பது மட்டும் கிடையாது. நேற்று இருந்த உன்னை விட இன்று கொஞ்சம் முன்னேறி இருப்பது கூட ஒரு வெற்றிதான். அதனால் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, சிறிய அடியாக இருந்தாலும் பரவாயில்லை, நின்று விடாதே. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கீழே தள்ளும், ஆனால் அங்கிருந்து மீண்டும் எழுந்து நிற்பதுதான் நம்முடைய உண்மையான பலம். இந்நாளில் உங்களுக்காக ஒரு சிறிய வாக்குறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் தோல்வி உங்களை வரையறுக்காது. தோல்விக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் அடுத்த முயற்சி தான் உங்களை வரையறுக்கும். வாழ்க்கை எப்போதும் நம் விருப்பப்படி பயணிக்காது. சில நேரம் பாதை மாறலாம், சில நேரம் வேகம் குறையலாம், சில நேரம் நம்மையே நாம் சந்தேகிக்கலாம். ஆனால் ஒரு விடயம் மட்டும் மறந்துவிடக் கூடாது, உங்கள் கனவு இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு அடி இன்னொரு அடி முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கும் வரை எந்த தோல்விக்கும் இறுதி வார்த்தையே கிடையாது. இந்த நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் புதிய நம்பிக்கையும் புதிய உத்வேகத்தையும் கொண்டு வரும் உங்கள் வசந்தம் வானொலி.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்க இருந்தாலும் எழுந்து கொள்ளுங்கள். உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு பாடல் ஒழித்து வச்சிருக்கிறது ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பாடல். எப்போதுமே நீங்க உற்சாகம் பாருங்கள், உங்களால் முடியும் என்று எண்ணுங்கள். சரி, எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். உங்களால் முடியாது என்று நினைத்தால் முடியாதான், உங்களால் முடியும் என்று நினைத்தால் எதுவுமே முடியும், மலையையும் சாய்த்து விடலாம். சரி, சந்தோஷம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வாங்க வேண்டிய உள்ளீடுகள், சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதை நான் சொல்வது மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்கள் வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது வீடு. பரம்பரை பரம்பரையாக அந்த வீடு உழைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள், அப்படியே உறுதியாக இருக்கும். சரி, நான் சொல்லிட்டேன், சரிதானே? சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏராளமான சொந்தங்கள் இருந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் எடுத்துக் கொண்டு விமலாதேவி கடுவல்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உண்மையான அன்பு இருக்க வேண்டும் நட்பு நீடிப்பதற்கு. அதே போல தேவி சொல்லியிருக்கிறாங்க, மாத்தலிருந்து சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். சரி, அதுவும் உண்மைதான் இல்லையா? அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே சொழிபுரம் சாந்தா சொல்லியிருக்கிறாங்க, உண்மை இருக்க வேண்டும், உண்மை இருந்தால்தான் நட்பு நீடிக்கும், பொய்யான உறவுகளோடு எப்போதுமே நட்பு நீடிக்காது, அதை நட்பாக இருந்தாலும் அது பொய்யான நட்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அதே போல சரோஜினி சொல்லியிருக்காங்க, கிட்டியந்தோடைய பணாவத்தை இலக்கம் மூன்றுல இருந்து சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதுதான் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது இல்லையா? இந்த கடன் கொடுப்பது, பொருட்கள் கொடுத்து வாங்குவது, இதுதான் பல பிரச்சனைகள் உண்டாகும். அதுக்காக நீங்க நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேணாம்னு சொல்லல, எதுவும் அளவாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை மாறிவிடும். சரி, அன்பு கலந்த வணக்கம் போனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிற சில கூட எங்களோடு வருஷிக்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. எதிர்பார்ப்பற்ற ஆதரவு இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம். எதிர்பார்ப்போடு நாங்கள் ஆதரவை காட்டணும் சொன்னால் அந்த நட்பு ஒருபோதும் நீடிக்காது. நாங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது அவர்கள் செய்யாவிட்டால் அல்லது அதை நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காவிட்டால் எங்களுக்கு அந்த நட்பின் மீது ஈடுபாடு குறைந்துவிடும், நட்பு நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான விஷயம் தான் இல்லையா? நாங்கள் பணம் படுத்தரோடோ பணம் இல்லாதவரோட பழகும் போது நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னால் நட்பு நீடிக்கும், இல்லை என்று சொன்னால் அது ரொம்ப குழப்பமாக மாறிவிடும். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி கூட எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துருக்கிறார். அதே போல ராஜகோபால சசிகலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார் இரண்டு பேர் கொண்டாடுறாங்களாம், 22வது பிறந்தநாளை கொண்டாடுகிறாராம். அருள் இளையராஜா ஆகியோருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாராம், அவருடைய வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டே வந்து அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சுரேஷ் அங்கிள். அதே போல பிரேமராணி அம்மா, சேஷினி சிஸ்டர், நர்மதா அம்மா, அபிஷாலினி, அனுஷிவா, அண்ணா சிவா, அன்னி நிவேதா, அக்கா ரீதா, எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லுகின்றோம். அன்பு கலந்த வணக்கம் போனச்சுன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். நட்பு நீடிக்க வேண்டும் நாங்கள் பொய் சொல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறைத்துக்கொள்ள பொய் சொல்லாதீங்க, ஏன் குறைக்கிறீங்க? சொல்லாதீங்க போய். யார் ஜீவன் தான் சொல்றீங்க? ஜீவன் பொய் சொல்ல குறைக்கிறதுல பொய் சொல்லக்கூடாது, சரிதானே? அன்பான வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொள்ளோடு சவீந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு போதாக. ஓகே சவீந்திரன், பாடல் வருகிறது கேட்டு மக்களுக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கம். நிர்மலா பாலா யாரையும் தவறாக கலைத்தால் அவர்களாகவே வாதாட வேண்டும், முக்கியமாக சில விஷயங்கள் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி அருள்மொழி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். மூதூர் மன்ஹா ட்ரெய்லர்ஸ்ல பிரிதோஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிறார்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை வெற்றுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடுவருகின்றேன். உங்கள் நட்புகள் அனைத்தும் நீடிக்க வேண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நன்றி புவனேஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி 1 நிமிடம்.

0: நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அத்துருகிரிய ஹபரகட மூலேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு இரண்டு போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கிடையே நிலவும் மோதலே காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெளிநாடொன்றில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினரான ஹபரகட கசோன் என்பவரின் உறவினர் ஒருவரே இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு இடம்பெற்ற இத்துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜாம்பியாவின் கரிபா ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 92 உயர்வடைந்துள்ளது. ஏரியில் மூழ்கி காணாமல் போனோரை தேடுவதற்கென 4 படகுகள் மற்றும் 40 மேற்பட்ட சூழியோடிகள் அடங்கிய குழு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. 90 பேர் மாத்திரமே பயணிக்கக்கூடிய குறித்த படகில் சுமார் 153 பேர் வரையில் பயணித்துள்ளனர். பலத்த காற்று மற்றும் சுழல் அலைகள் காரணமாகவே படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் கடல்சார் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை,

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாய். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29 சைபர் 1. ராகங்கள் 16 உருவாகும் இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது செவ்வாய் ராகங்கள் தரும் இந்நிகழ்ச்சியில் இப்போ பசியாலையிலிருந்து இர்ஷாத் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: இடைவெளிக்கு
0: பிறகு வந்திருக்கீங்க.
1: எங்க
0: போயிருந்தீங்க? நிறைய உழைச்சாச்சு, நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படியா?
1: அப்படின்னு இல்ல,
0: அப்படித்தான் நம்ம ஒரு நாள் சொல்லவே மாட்டோமே.
1: சரி
0: சொல்லுங்க, இர்ஷாத் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில யார் யாருடைய இந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைத்து நேரர்களுக்காகவும், உங்களுக்காகவும், குடும்ப தலைவர்களுக்காகவும், கொச்சி கடிகிட்டாகவும்
2: பாட்டு பாடி
0: என்ன பாடல்?
1: சின்னஞ்சிறுக்கிளியே
0: முயற்சி செய்கிறேன். நன்றி.
2: நிகழ்ச்சியில் பாவ சொகுசு

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு கிருபா நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களையும் நிகழ்ச்சியோடு நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரூபா வந்துக்கிறாங்க. தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், நான் ரோயக்கா மகேந்திரன் எழுந்திருக்கின்றேன் கொழும்பிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் செவ்வாய் ராகங்களோடு தான் இணைந்திருக்கிறேன். வேர்வலையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார். அதே போன்று ஜீவப்பிரியா கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு செங்கல்டியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க மங்கே கிரசி சொல்லியிருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், நான் கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் ரொம்பவும் பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வசந்தகுமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக கலகாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விது குறிப்பிடுகிறாங்க. மதன் சத்யா தினு வினு ஜனு ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனி அசுருதீன் வந்திருக்கின்றார். முந்தாஜ் வேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு அமரா நானும் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை அந்தோனி ஜூட் வந்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கிறேன் கிருமாண்ணா, எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெள்ளவத்தியிலிருந்து இணைந்துக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தர்மகுல ராஜ குருக்கள் எழுந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போத்பேட்டியாவிலிருந்து பிரகதிபுர அவிசாவளியைச் சேர்ந்த சந்திரகுமார் வந்திருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியோடு நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி மரியம் எழுந்துக்கிறது. இவளை கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரணீத் குமார் வந்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், நான் மயிலங்காடு தர்ஷன் இணைந்திருக்கின்றேன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா. சிவா ஜனு வாசி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் கலை இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். சந்திரன் தேவி யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளை பூனாகலையிலிருந்து அருள் மேரி வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:30. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான காலை நேர வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு நிகழ்ச்சிக்கு. சொல்லுங்க சரோஜினி, அதாவது செவ்வாய் ராகங்களோடு இன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கும் வந்தாச்சு.
1: நல்ல பாடல்கள், எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி. சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கொழும்பு பொதிநாடு மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாங்கடி, கிரியல்ல ராஜலட்சுமி, கருத்துக்குறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சத்யா, காமினி, போகிரவாணி, ரமேஷ் ஆகியோருக்காகவும் அன்புகளுக்காகவும் நமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்காகவும்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
0: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நடந்துக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் கரண், வணக்கம். கினிகத்தனையிலிருந்து வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, ஊர் பக்கம் என்ன சொல்லுது, மழையா வெயிலா? சொல்லாம மழை பெய்யுது, சொல்லிட்டு வெயில் வருது. சரி, நம்ம வேலையும் அப்படித்தான் இருக்கா? நீங்க செய்யற வேலையிலும் அப்படித்தான் இருக்கா? நினைச்சா போவேன் இல்லாடி
1: இருப்பேன்.
0: ஸ்கூல் போறீங்களா? சரி சரி சரி. அப்ப இப்ப லீவு என்ன படிக்கிறீங்க? என்ன பிரிவில் படிச்சு கொண்டுக்கிறீங்க? அப்படியா? சரி, அப்ப நிறைய பேருக்கு ரெண்டு பாட்டு தெரியலமா, ஒரு வித்தியாசமான தெரிவா இருக்கு.
1: அந்த பாட்டும்
0: முத்து நகையும் வேணும். மற்ற என்ன பாட்டு
1: சொன்னீங்க?
0: அப்படியா? சரி, தொடர்ந்து இன்னைக்கு வசந்தத்தோட இணைந்துருங்க. இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள் அனுபடியா நீங்க விரும்புகிற பாடல்கள் அத்தனையும் வசந்தத்துல வருவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அம்மா அப்பா, இந்த நேரம் வசந்தம் கேட்டிருப்பா, அத்தனை சொந்தங்களும் உங்களுக்காகவும்.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க.

நாடு முழுவதும் 102.6 ஆறு மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து ரேகா மகேந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஃபசாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கடுவலையிலிருந்து மனு வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ரமேஷ் குறிப்பிடுகின்றார். எம்எஸ் பிரிண்டர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு எட்டியாந்தோட்டையிலிருந்து ஜெயந்தி வந்திருக்கிறாங்க. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபான்னா அப்படின்னு சொல்லி மேனு வந்திருக்கிறாங்க. அருமையான பாடல்களோடு வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி வந்துக்கிறாங்க. திருநீகிலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று சீலன் கௌரி வந்துக்கிறாங்க, தமிழகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுக்கிறார். முறையின் ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாவலப்பட்டியவிலிருந்து தியாகராஜா மேகலா வந்திருக்கிறாங்க. அதே போன்று கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் கீதா ஸ்ரீ இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார், ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை டிரான் எழுந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக ரசிக்கத்தக்க பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பந்தார் மொழியிலிருந்து நிசாந்தி விமலராஜ் வந்திருக்கின்றார். அதே போன்று வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் நிரூன் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் இணைந்திருக்கிறது. இதேவளை மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் புத்தளத்திலிருந்து வடிவேல் பிள்ளை இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மணராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் அதிகமான வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய பகல் வேளையில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை சில இடங்களில் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போதிய அளவு நீரை பெருகுமாறும் இயன்றவரை நேரடியாக சூரிய ஒளி தாக்கும்படி நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பீகார் மாநிலம் லக்ஸராய் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆலயத்தில் மின் கம்பம் ஒன்று அறுந்து விழுந்தபோது மக்கள் அச்சமடைந்து ஓடியதால் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது 7 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். நிர்வாக அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளையும் கூட்ட நெரிசலை முகாமைத்துவம் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: நல்லூர் முருகனை வழிபாடு செய்கின்றவர்கள் பக்தி பெருக்கோடு நல்லையன் என்கின்ற பெயரை பல பேருக்கு சூட்டியிருக்கிறார்கள். நல்ல ஐயன் என்றும் பொருள் கொள்ளலாம். அதை விட நல்லூரான் இவன் நல்லையன், நல்லை என்கின்ற பிறந்ததுதான் நல்லையன் என்கின்ற பெயர். எத்தனை பெயர்கள் இருந்தாலும் முருகனுக்கு சிறந்த பெயர் எது என்பதுதான். ஆனால் திருமுருகாற்றுப்படை இதற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்கிறது. முருகன் என்கின்ற பெயர்தான் தமிழர்கள் மத்தியிலே முருகப்பெருமானுக்கு உரிய மிகச்சிறந்த உகந்த நாமம். அரும்பரல் மரபின் பெரும் பெயர் முருக என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் குறித்து காட்டுகிறார்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
5: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
6: யாழ் மீட்டும் யாழ் மண்ணை தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமான நிகழ்ச்சியுடன். நேரம் 11:10. இந்த நேரம் ராசிக்கு வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: என்ன சொல்லுது பிசினஸ்? ஏதோ அது பாட்டுல போயிட்டு இருக்குது. நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கலாம்.
1: இப்படி சார், அது அமைச்சதான் கிடைக்கும்.
0: அதுதான் அதான்
1: நடக்கிறது நடந்தே ஆகும்.
0: வெளிச்சம் குடுக்கறீங்க, பாட்டு குடுக்கறீங்க, எல்லாமே குடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க இங்க இருந்து உங்களுக்கு அப்படி சேவை செஞ்சுட்டு இருக்கோம்.
1: படத்தில் கைகொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார் என்ற பாட்டு
0: பாருங்க. எங்க போனாலும் உங்களுக்கு சிரிப்பு தான் வேணும்.
1: போய்
0: கொஞ்சத்தை கூட நீங்க நினைக்காதீங்க, அதுவும் அது வர்ற நேரம் வரும்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பானா, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தகுமார் வந்திருக்கின்றார். சபுமல்க அந்த பெரிய குறியானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து ராஃபி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா அணிந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 13 மோகனா வந்திருக்கிறாங்க. உங்கள் பாடல் தெரிவுகள் சூப்பர்ப, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க மோகனா. அதே போன்று நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள். ஹரோனா கெயில் இணைந்திருக்கிறாங்க. புலட் சிங்கில ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரோஜா வந்துக்கிறாங்க. கிருபான் அப்படி இருக்கிறீங்க, செவ்வாய் ராகங்கள் பாடல் தெரிவுகள் அருமை, வாழ்த்துக்கள் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வேர்வலையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ஹீடன் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பதுளையிலிருந்து ராஜேந்திரன் வந்திருக்கின்றார். ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா அணிந்துக்கிறாங்க. அது போன்று ஆறுமுகம் கருப்பையா வந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். மூதூர் பிரிதோஸ் வந்திருக்கின்றார். அது போன்று செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமார் தங்கத்துறை வந்திருக்கிறாங்க. காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாஸ்கரன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகராஜன் இணைந்திருக்கின்றார். அது போன்று என் கே வேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். நிசா வந்திருக்கின்றார். மாவனெல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, நான் வெஸ்டர்ன் ராஜா அணிந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கிறார். சிறந்த பாடல்களை சிறப்பாக அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்ற கிருபானா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் சந்திரன் இணைந்திருக்கின்றேன், இனியும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிவச்சந்திரன் அட்டாம்பிட்டியாவிலிருந்து வந்திருக்கின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வசந்தம் எஃப்எம்ல இணைந்து கொள்றதுக்கு உங்களுக்கு எந்தவித தடைகளும் கிடையாது. அந்த வகையில் இப்போ ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக கபூர் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, அப்ப என்ன வேலைகள் எல்லாம் எப்படி போகுது? அப்படியா, இன்னைக்கு வேலை செய்யாத மாதிரி தெரியுதே. வேலையில தான் இருக்கிறீங்களா? ரெண்டு மூணு சைக்கிள் தான் இருக்குது கைவசம் வேலை முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்க இப்ப வரமாட்டாங்க, பாப்போம் வார சனிக்கிழமைக்குள்ளயாவது கொடுப்போம். அப்படியா, அதனால வந்து அதாவது நம்ம வேலைய முடிக்கிறோமோ இல்லையோ சைக்கிள் உள்ள வச்சிருக்கணும், அப்பதானே சைக்கிள் கிடையன்னு தெரியும். பழைய பார்ட்ஸ்கள் எல்லாத்தையும் கடைக்குல வச்சிருக்கிற சொல்லுங்க பாப்போம். சரி, அதாவது வந்து நாங்க நிறைய பார்ட்ஸ்கள் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய தகமை எனக்கு இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்கு. அப்படியா, ஒரிஜினல் பார்ட்ஸ் உங்களுக்கு போடும், ஆனா பழசெல்லாம் இங்க வச்சிருக்கோம். அதெல்லாம் நாங்க இனி அப்படி எரியறதுதான், எரியறதுக்கு நேரம் இல்ல. அப்படியா, சரி. அப்ப இந்த நேரம் கபூர் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஒரு பாட்டு ஒன்று கேட்போம்.
0: இந்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக மனு மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு யாழ் மீட்டும் யாழ் மண்ணே.

0: ஒலித்தோயும் இந்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: வணக்கம்
1: ரவிகாந்த்.
0: சோமா இருக்கிறீங்களா ரவிகாந்த்?
1: நல்ல சோமா இருக்கும்.
0: சரி, இப்ப வேலையில இருக்கிறீங்களா? சரி, உங்களுடைய அழைப்பில் ஏதோ தெளிவில்லாமலும் இருக்கிறது, தெளிவாகவும் இருக்குது. சரி, சொல்லுங்க, எந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய எனது பாடல்? இப்ப சரி சரி, இப்ப யார் நன்றி
1: அண்ணாமலை
0: எல்லோருடையும் சேர்ந்து அந்த பாடலை கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் நமக்கு.

சுபமாகும் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் சசிகலா இணைந்திருக்கின்றேன், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. தேவலி சந்திரகுமார் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு கவிதா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள். விஜயராஜா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மத்துக்கம்மையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பிரசாத் இணைந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகளோடு எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நற்பட்டி முனையிலிருந்து சத்தார் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று இன்சாம் வந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரிஸ்வான் முகமது எழுந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள், நான் வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா பண்டாரவளையில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நினைத்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. ஜெகன் வந்திருக்கின்றார், டெலுக்சன் பிரதீபன் மற்றும் மதுஷன் ஆகியோரை இணைத்து நடத்துகிற பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேவலை கொட்டக்கலையில் இருந்து காளிமுத்து எழுந்திருக்கிறார், மொரீன் வந்திருக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. தேவலை அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் குறிப்பிடுகிறது. தேவலை தாசன் பிரியா வந்துக்கிறாங்க, ஈராவூர்ல இருந்து அக்கறைப்பட்டு பாப்ரைல நிசார் எழுந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நோவூட் சிவா வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிகழ்ச்சியை தான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனாஸ் குறிப்பிடுகிறார். மருதமுனையிலிருந்து அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா வந்திருக்கின்றார், தொண்டைமானார் செல்வ சின்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதி பாடல்.

மாலிகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை குதூகலமாக தொகுத்து வழங்க கழகத்தில் ஜி ஆர். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களன்

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகன் என்றால் அழகன் என்று பெயர். முருகு என்றும் இளமையானது, முருகன் என்றும் இளமையானவன். இவன் குருநாதன். சிவனுக்கு, அகஸ்தியருக்கு, நந்தி தேவருக்கு உபதேசித்ததன் காரணமாக குருநாதனாகவும் கொள்ளப்படுகிறான். வேலன் வேலன் வேலன் என்கின்ற வகையிலே கையிலே ஞான சக்தியாகிய வேலை பிடித்திருக்கின்ற காரணத்தால் இவனுக்கு வேலன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சக்தி வேல், வெற்றி வேல், வேலும் மயிலும், வேலாயுதம் என்று எத்தனையோ பேருக்கு ஆட்பெயர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் முருகப்பெருமானுடைய ஆட்பெயர்கள் முருகனை அழைக்கின்ற பெயர்கள். இந்த பெயர்களை வீட்டிலே சூட்டி அழகு பார்க்கின்ற பொழுது எந்த நேரமும் முருகா முருகா முருகா என்கின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பொழுது முருக நாமம் மேலோங்கி நிற்கிறது. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்பது திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்ற வாக்கு. நல்லூர் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா முருகா என்று ஓதுவோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்,
2: இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21 222 21 சைபர் 1.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மதிய பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களின் தொகுப்பான எக்கச்சக்கமான பாடல்கள் இன்றும் உங்களோடு இணைந்திருக்க போகின்றது. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கலாம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 12:07 ஆகி கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா www.vasanthamfm.org என்ற கிடைய பக்கம் கூடவும் இணைந்திருக்கலாம். செவ்வாய் ராகங்களோடு இணைந்து எக்கச்சக்கமான உங்க மனசுக்கு பிடிச்ச இடைக்கால பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் எங்களுடைய 0111-2775-0001 அதே போல 0111-2775-1111 கால் பண்ணலாம். ஓகே, அது மட்டுமல்ல பேஸ்புக் கூட வந்து கமெண்ட் பண்ணுவேங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். இப்போ இந்த மனிதர் தி ஃபர்ஸ்ட் காலர்ஸ் பாலா ருவான் வெல்லையில இருந்து வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாலா, எப்படி இருக்கிறீங்க?
1: எங்க சொந்த ஊர் வட்டவல.
0: ஓகே,
1: தற்போது ருவான் வெல்ல ஹோட்டல் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வர்க்கல எப்படி போயிட்டு இருக்கு?
1: பரவாயில்லைங்க.
0: ஓகே, எப்ப ஊருக்கு போவீங்க? இந்த செவ்வாய் ராகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு?
1: அனைத்து பாட்டுமே நல்ல பாட்டுக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியா வாங்க பேசுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே. சரி கொடுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். நண்பர் பேர் என்ன?
1: சுபாஷ்.
0: சுபாஷ், சரியா?
1: அதனால
0: வசிக்கல. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேற என்ன இருக்கு கடையில?
1: கடையில ரைஸ் இருக்கு, பிரியாணி இருக்கு, சப்பாத்தி இருக்கு.
0: இனி சாப்பிட டைம் தானே?
1: இப்போ பகல் சாப்பாடு டைம் தானே.
0: ஓகே ஓகே, எல்லாருக்காவும் பாட்டு கேட்கலாம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: அனைத்து வசந்த நேயர்களுக்காகவும், அனைத்து வசந்த குடும்பத்தினருக்காகவும்,
0: ஓகே,
1: உங்களுக்காகவும், எனக்காகவும், எனது மகன் டிலான், வர்ஷான், ரெண்டு பேருக்கு.
0: ஓகே, உங்க ரெஸ்டாரன்ட்ல ரொம்ப சத்தமா ஒலிச்சிட்டு இருக்கு.
1: அதுதான் வசந்தத்தோட தான் இருக்கு.
0: சரி, உங்களோட ரெஸ்டாரன்ட் பேரு சொல்லுங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஹாய். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாட்டு கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: ஓகே.

0: அரசுக்கு நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

மாறுதடி, சக்தி கொஞ்சம் எறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி. பெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் எறுதடி, சக்தி கொஞ்சம் எற

0: வெத்தலையை போட்டேண்டி. ஓகே, சூப்பரான ஒரு பாடல்ல எல்லாரும் டான்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுருக்கிறது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் பதிகர குதுகலம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பரான பாடல்களை மெக்கச்சக்கமாக ஏராளமாக இந்த நாள் முழுக்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல செவ்வாய் ராகங்களோடு இணைந்து கேட்கலாம். யாருக்கு தான், எல்லா ஜெனரேஷனுக்கு பிடிச்ச பாடல் தான் இடைக்கால பாடல். ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மருதமுனையிலிருந்து நாசிர் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: ஹலோ, வந்துக்கினி அறிவிப்பாளர் ஜி ஆர் அவர்கள், நான் மருதமனை அப்துல் நாசிர்.
0: நாசிர் நாசிர் நாசிர், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் மேடம். உங்களுடைய பெயர் எம்ஜிஆரை நினைவூட்டுகிறது.
0: அப்படியா, ரொம்ப நன்றி. ஆனா அவ்வளவு தூரம் இல்ல. ஓகே, சரி.
1: அருமையான பாடல்கள்.
0: நன்றி.
1: ஆரம்பத்தில் வந்த பாடல் அருமையான பாடல். எனக்கும் அது போன்ற ஒரு பாடல்.
0: நல்ல
1: மரியாதை வெட்டி வேறு வாசம் என்ற பாடலை தரோம்.
0: சரி, ஓகே, நிகழ்ச்சியோட இணைந்து இருங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு எக்கச்சக்கமான பாடல்கள் வரும். அதுல ஒரு பாட்டு உங்களுக்கு பாட்டு வரும். ஓகே,
1: கண்டிப்பா அது பாடலை கேட்பதற்கு.
0: ஓகே.
1: மருதமனை பாக்கியத்து சாரிகா வீதி, ஏனம் சஜரான், சத்தார் என் முகமது, ரவுஃப் நஜாஸ் டைலர் மற்றும் ஒலிம்பிக் டைலர் ஹிதாயத்துல்லா மொய்தீன், ஆதம் மதி, மருதமனை ஜின்னா புகாரி மற்றும் என்றென்றும் வதீதீன், கஸ்பின் கொழும்பு பதினாறு, மும்தாஜ் பேகம்.
0: ஓகே ஓகே, எல்லாருக்காகவும் வருகிறது. நீங்க கேட்டு பாடல். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: சரி, அவர் கேட்டு பாடலை கொடுத்துடலாம். சரி, ஓகே, நீங்களும் கேட்கலாம். அலபேட் படுத்துங்க. பேச எல்லாம் வளமையில தொலைபேசி இலக்கங்கள் 0112 5001 0112 5101 1 அலபேட் படுத்துங்க, பேசலாம். ஓகே, மறந்துடாம பேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க.

சூப்பரான ஒரு பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்துக்காக கேட்டீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலத்தோடு. நேரம் இப்பொழுது 12:31 நிமிடம்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
4: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
5: சந்தம் எஃப்எம்.

0: எப்படி பாட்டு? அந்த அளவுக்கு இருக்கு. செவ்வாய் ராகங்களுடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்கள் உங்களுக்காக வேண்டி நாள் முழுக்க வர இருக்கிறது. ஸோ நீங்க வசந்தோடு கிடைந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க டியூன் பண்ணி கேட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப சத்தமா 102.6 102.8 வசந்தத்தோடு கிணைந்திருங்க. மதிய நேர குதுகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 12:37 ஆக கொண்டிருக்கிறது. சரி, அழைப்பில் முஸ்தகீர் வந்து இருக்கிறாரு. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இணைக்கும் உங்க கூட பேசினதுல. அப்புறம் சொல்லுங்க, எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்ன பாட்டு உங்களுக்கு
1: பிடிச்சிட்டா?
0: காயம் வந்துட்டா? சரி, ஓகே. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: எனது மனைவி பிள்ளைகள், சேர பிள்ளைகளான உமர், உஸ்மான், கொண்டு வசந்த அனைத்து சொந்தங்களையும் நினைத்துக் கொண்டு கல்முனை ருஷ்கா நட்டாமத்தை ஹரிதா ஆயுர் கூட்டுறவு விஜய் ஆகியோரை நினைத்துக் கொண்டு ராஜமாணிக்கம் ராஜேந்திர நீல மேடம் கோவிந்த ராஜி.
0: சரி, எல்லாருக்கும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, பாய். சரிவுகளை நீங்களும் அளப்பேற்படுத்துங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0 1 2 7 5 0 0 1 0 1 2 1 1 2 5 1 1 1 கழிப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூட கட்டாயம் இணைந்து கொள்ளுங்க. ஓகே.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை சுஹாசினி. ஒலிக்கும் பாடல் அது சிந்து பைரவி திரைப்படத்துக்காக இளையராஜாவின் செயல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. 102.6 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9 102.9
1: ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ஊரெல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு அந்த மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பாடல் இது?
2: அப்படி இல்ல, எல்லாமே மறக்க முடியாத பாடல்.
1: அதுதானே, அதுதானே. சரி, பாடல் கேப்ப மாடுது. யாரெல்லாம் இருக்கிறாங்க?
2: ரொம்ப நன்றி.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கடத்தொழில் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள்
4: மகில் சேனாரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மீன் விற்பனை நிலையங்களை நிறுவுவதில் பராமரிப்பதிலும் உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சகோதரனான மகில் சேனாரத்ன 2010 முதல் 2012 காலப்பகுதியில் கடத்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸின் தென்பகுதியில் அமைந்துள்ள சம்போ காங்கா மகளிர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கியுடன் பாடசாலைக்கு புகுந்த மாணவர் ஒருவர் மாணவர்கள் சிலர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதுடன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தை அடுத்து பாடசாலை வளாகத்தை உடனடியாக அந்நாட்டு போலீசார் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெறிவிக்கின்றன. அடுத்த மனத்தியல செய்தி அறிக்கையினை 2 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
2: செவியோரம் இசைமலையாய் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: தேதி தளபதி திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு அழகான பாடல் இல்லையா? சரி ஓகே, ரொம்ப சதமாட்டு மணி நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் மதிய நேர குதுகலம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இடைக்கால பாடல்களை எக்கச்சக்கமாக ஒவ்வொரு மனிதளத்திலும் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கிறது. எனவே இந்த மனிதளத்தில் எங்க கூட பேசுறதுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்
1: அன்பான மதிய நேர. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் மும்தாஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க நீங்க?
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி சந்தோஷம் உஜாமா.
1: சந்தோஷம்.
0: ஓகே, என்ன சமையல் வேலை முடிஞ்சா? இனி தானா
1: சமையல் முடிஞ்சி?
0: ஓகே, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மெனு?
1: ஏ கோழி கறி.
0: அப்பா அப்பா, வேற லெவல் என்ன? சரி ஓகே, நல்லா சாப்பிடுங்க. என்ன பக்கத்து வீட்டு கோழியா, சொந்த கோழியா, இல்ல கடைக்கோழியா?
1: கடைக்கோழி.
0: அப்ப பரவாயில்ல, நல்ல சதை இருக்கிற கோழி தான். சரி சொல்லுங்க, வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? பாடலாம் எப்படி இருக்கு?
1: சந்தோஷமா போகுது. பாடல்கள் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களை மாதிரி ஒரு சூப்பரான பாடலுக்கு யாரெல்லாம் கேட்கலாம்? என்ன பாட்டு கேக்க போறீங்க?
1: குங்கும சிவ படத்துல கூஸ் வண்டியிலே.
0: ஏன் அது வேணும் உங்களுக்கு?
1: அதுல என்னுடைய பேர் வரதா இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி ஓகே, தாரன் தாரன் முயற்சி செய்யறேன். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கும் செல்ல மக்களுக்கும் முக்கியமா உங்களுக்கும் போனஸ் நந்தகுமார் சார் இருக்கான், சித்தேஷ்மா எதிரிஷ்மா ஜெமிலா அருமா பரத பத்மா ரவி ரகுமா மர்சுக் பாருக் வைதி சின்னைய மகாதே ஆட்டோ சோமாசன் வசந்தகுமார் ஈடன் சரோஜின் அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்தை வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் வருகிறது பாடல். நன்றி
1: நன்றி.
0: சரி ஓகே, நீங்கள் மழைப்பீர் படித்து வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0 1 2 7 5 0 0 1 அண்ட் 0 1 2 2 7 5 1 1 கழிப்பீர் படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட அகமணிந்து கொள்ளுங்கள்.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் அதிக நேர குதூகலம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து மணிந்து இருக்கலாம் நேரம் இப்பொழுது 1:22.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.8.
2: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: பாட்டுத்தான், புது பாட்டுத்தான், படமே புது பாட்டு தான். இளையராஜாவினுடைய இசைகள் சூப்பரான ஒரு பாடல் இல்லையா, யாருமே மறக்க மாட்டாங்க. நேத்து ஒருத்தர பார்த்தோம் இந்த பாட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம். கேட்டுட்டு சூப்பரான பாடல்கள் எக்கச்சக்கமாக அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கு. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312 2501 0312 2501 கால் பண்ணலாம். இப்போ இங்க கூட பேசுறதுக்கு ருவான்வெல்ல இருந்து ராஜீக் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன். உச்சியாம பேசுறீங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா
1: என்ன சாப்பிடல,
0: ஆனாலும் ஒரு எனர்ஜிக்கா பேசுவீங்க பாருங்களேன்.
1: காலையில தின்ற இக்கியன்னு
0: அதுதானே, அது நிறைய சாப்பிட்டு அப்படிதான் இருக்கும். என்ன மாதிரி
1: நிறைய சாப்பிடுன்னு கணக்க தான் சாப்பிடுறேன்.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
1: நல்லா இருக்கேங்கம்மா.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: நல்ல சூப்பர் பாட்டில் போய் கொண்டிருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாட்டுண்டா இடைக்காலத்துல?
1: எனக்கு வரைக்கும்டா இது நிழல் நிஜமாறு படத்துல கம்ப நேமான் தான் இளம் கண்ணியரை மலர் என்றானே என்று பாட்டு.
0: ஓகே ஓகே, சூப்பர். என்ன காரணம்?
1: காரணம் செல்லே,
0: அதுதான் என்ன, வெளியில செல்லினா வீட்டுல பிரச்சனை. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்க?
1: நம்ம குடும்பம், வசந்த குடும்பம் அனைவருக்கும் அப்படி வரப்பேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரி, இதே போல நீங்களும் மழை பேட்படுத்துங்க. பேஸ்புக் கூட ஆகும், எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வரலாம் வரலாம். சரி, ஓகே, கட்டாயம் கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். இப்போ பேஸ்புக் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் சொல்லிட்டு ரிஜினா வந்திருக்கிறாங்க, ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்தில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, குஞ்சங்கனியா ஸ்ருதி வளமை போல வந்திருக்கிறாரு, பூனாக்கலை ஜேசன் வந்திருக்கிறாரு, இனிய வணக்கம் சொல்லி பரமானந்த வாசு ஹெடன் வந்திருக்கிறாரு, கிளவட்டன் பிரிவு ஹெடன்ல இருந்து மர்ஷிகா வந்திருக்காங்க. இதே போன்று அன்பான மதிய நேர வணக்கமுக்க நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆஷிபா வந்திருக்காங்க, நிஸ்மிதா, சரண்யா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வன் அனைத்து வரைக்கும் பாடல் தாங்க தரணிய கலந்து கிருஷ்ணவேணி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஷக்லா சந்திரசேகரன் வளமை போல வந்திருக்கிறாங்க. அதே போல முகமது நாசிர் வந்திருக்கிறாரு, ஸ்மார்ட் மாவட்ட வேர்வழியிலிருந்து. காளிமுத்தும் வந்திருக்கிறாரு, கொடகலையிலிருந்து. வசந்தம் சொன்னாங்க அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்பான மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான மதிய நேர வணக்கம்க்கு நீ மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கிறாரு. மும்தாஜ் வேகம் வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம் கேரலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லாரையும் இணைந்து கொண்டு அடுத்தும் சூப்பரான பாடல்.

0: ஒரே முறை உன் தரிசனம் என் ஜீவன் பாடுது திரைப்படத்துக்காக கேட்டீங்க. சுபரான ஒரு நல்ல பாடல்ல சரி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் அதிகர குதூகலத்தோடு கிடைந்திருக்கிற சந்தோஷமா வச்சாம சுறுசுறுப்பாக அப்படியே சாப்பிட்ட எனர்ஜி கூட எங்க கூட பேசலாம். சோ நான் ஜிஆர் 3 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். நேரம் இப்பொழுது 1:40 ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு மாமனையில இருந்து அசீம் வந்திருக்கிறாரு. வணக்கம் அசீம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். வாழ்த்துக்கள் அக்கா.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்னும் சாப்பிடலன்னு சொன்னீங்க, பசிக்கலையா? பாட்டு கேளுங்க. பசிக்கும் போது பசிக்கும் போது பாட்டு கேட்டா வயிறு ஃபில்
1: ஆயிருந்தானே.
0: வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: வீட்டுல வயசு இருக்கிறாங்க, பாபா 3 பேர் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க, மத்தவங்க சின்னதா வீட்டுல.
0: ஓகே. ஊர்ல அப்ப ஸ்பெஷல் ஒண்ணுமே இல்ல?
1: மாவதல்லையில சில்லற அளவுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லக்கா.
0: இனி நீங்க வந்துட்டு அயரோடும் போது தேடி பாருங்க, இல்லாடி யார்ட்டையாவது கேளுங்க என்ன ஸ்பெஷல் நம்ம ஊர்ல இருந்து.
1: நான் கேட்டுட்டு அடுத்த கிழமை சொல்றேன். கட்டாயமா?
0: கட்டாயம், மறந்துடாம சொல்லுங்க. ஓகே,
1: கட்டாயமா.
0: சரி, நீங்க Facebook யூஸ் பண்றீங்களா?
1: இல்லக்கா.
0: சரி பாருங்க, அதனால நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கு.
1: அப்படி இல்ல, நான் பெருசா போன நார்மல் போன்
0: பாக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எனக்கு எல்லா பாடலும், இந்த போன பாடல் எல்லாமே நல்ல மக்கா. எனக்கு அந்த மனோ சேர்ந்த வெற்றி வெற்றி இன்னொரு பாடல் ஒன்று, வெற்றி வெற்றி ஒன்று மணி.
0: சரி ஓகே,
1: அந்த பாடல்ல தாங்கக்கா.
0: சரி ஓகே, தர முயற்சி செய்யறேன். இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்குறதுக்கு?
1: அந்த பாடலை கேட்க எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் அந்த பாடலை தாங்கக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.
0: சரி ஓகே, நீங்கள் மலப்பேட்படுத்தி பேசலாம் என் கூட. ஓகே, வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0132-7500 and 0132-7500 அழைப்பை படுத்துங்க.

நாட்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

ஓகே, சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. மகாபிரபு திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் சுபரான ஒரு பாடல் கேடு உங்களுக்கு கொடுத்தாச்சு. தொடர்ந்து அடுத்த மடித்தளத்தோடு கிடைந்திருக்கலாம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் நேரம் இப்பொழுது 2:02.

0: சத்தியாலய சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஊழல் குற்றச்சாட்டொன்று தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஆகியோரை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் முன்வைத்த அறிக்கைகளை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு சந்தேக நபரும் தலா 50 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதித்த நீதவான் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்லவும் தடை விதித்துள்ளது. ரஷ்யாவின் யுத்த எதிர்ப்பு அரசியல்வாதி ஒருவருக்கு 11 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் முன்னணி அரசியல்வாதியான லெவஸ்லோ பர்க் என்பவர் ரஷ்யாவின் ராணுவத்தினரை அபகீர்த்திக்குட்படுத்தியமை மற்றும் அவர்கள் தொடர்பில் போலியான தகவல்களை பகிர்ந்தமை குறித்து குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை நிராகரித்த நிலையிலும் அவருக்கு 11 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் கூடிய
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 01. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: சுமரான ஒரு பாடல் இந்த மனதளத்தோடு முடிந்திருக்கின்றோம். முதல் பாடலையும் கேட்டுட்டு வந்தாச்சு. அடுத்தடுத்தும் நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கிறது. சோ வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் கால் பண்ணுங்க, பேசலாம் சந்தோஷமா உற்சாகமாக. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த எனர்ஜிக்கு அந்த உற்சாகத்தோடு பேசுங்க, கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-2775-0101 அதே போல 0312-2775-0101 கால் பண்ணலாம். ஓகே, பேஸ்புக் ஊடகம் எங்க இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போவீங்க. நான் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். 3 மணி வரைக்கும் நன்றியார் உங்களுடன் இணைந்திருப்பேன். சோ இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சபுமல் கந்தையிலிருந்து பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: ஹலோ அன்பான மதிய நேர, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு போற பேசுறோம் இல்லையா?
1: ஆமா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட பேசுறேன்.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, இப்பதான் சாப்பிட்ட உடனே நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணேன்.
0: லைன் கிடைச்சிருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப அருமையான பாடல்கள், ரொம்ப பாடல் எல்லாமே ரொம்ப கேட்கக்கூடிய பாடல்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: எனக்கு வந்து இந்த வாட்ச்மேன் வடிவேல் படத்துல வந்து I like you, your smile, you are have beautiful style, un sinna sinna sevidha muttanama, and அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த தரம் தாருங்க.
0: ஓகே, கட்டாயம் நான் தரம் ஏச்சு செய்றேன். சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா?
1: எல்லாரும் நல்ல சுகமா இருக்கறாங்க. அந்த பக்கம் எப்படி உங்க வீட்ல எல்லாரும் நல்லா?
0: எல்லாரும் வேற லெவல்ல இருக்கறாங்க. இங்க இருக்கறவங்களும் சூப்பரா இருக்கறாங்க.
1: அப்படியே.
0: சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாட்டு கேப்போம். ஓகே, பை. வசந்தம் டிவி நியூஸ் பிரிவில் இருக்கிற, ரொம்ப நீண்ட காலமாக நியூஸ் பிரிவில் இருந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற, சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஓகே நிறைய சொல்லலாம். ஓகே, அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஸ்லோச்சனா டார்லிங் அக்கா அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா கூப்பிடும். சரி, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் பிறந்த நாள். ஓகே, அதனால நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். விஷ் அ ஹாப்பி பர்த்டே சுலோச்சனாக்கா. நீண்ட நாய் ஆயிலோடு நோயினோடு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். விஷ் அ ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ பாட்டு கேட்கலாம்.

0: சம்மதம் தந்துட்டேன் நம்பு. காதல் தேவதை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலத்தோடு இணைந்திருக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் அமைக்க சுக்கமாக ஏராளமாக செவ்வாய் ராகங்களோடு இணைந்து நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். சோ அளவு படுத்துங்க, பேசலாம், பேஸ்புக் கூட அமைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரது? ஹனிஃபா, இப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? சரி, தந்துடலாம். என்னதுக்கு பிடிக்கும் அந்த பாட்டு? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க? நன்றி. நிகழ்ச்சியில் அன்பான வணக்கம். நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டமனார் செல்வசந்தி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் பேர்வழியிலிருந்து பாதிமா ராசன் பாடல் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நாங்களும் நிகழ்ச்சி ரொம்ப சதமா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஃபேமிலிக்காக ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹாய், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சொல்லிட்டு தம்பி ராஜா வந்திருக்கிறாரு. இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு. அதே போல ஜிஆர் பியூட்டிஃபுல் கங்கராஜா சும்மா அதிர்து பாருங்க மக்கா அப்படின்னு சொல்லி ராஜ் வந்திருக்கிறாரு. சுரேஷ்குமார் வந்திருக்கிறாரு தென்னிய கலையிலிருந்து. நிமல் பாலா வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. ஓகே, ஹாய் அன்பான மதிய நேர வணக்கம். இப்படி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். பிரசன்னா சொல்லியிருக்கிறாரு, கஜன் வந்திருக்கிறாரு. இதே போல மதிய நேர வணக்கம் செவ்வாய் ராகங்கள் மிக சிறப்பாக இருக்கு. மஸ்கிலியாவிலிருந்து மணி மோகன் இணைந்திருக்கிறாங்க. ஓகே, அன்பான மதிய வணக்கம். முடிவெடி கண்ணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, ஆரே மதியிலிருந்து இதே ரத்தினம் மதிய நேர வணக்கம் சொல்லி இணைந்து இருக்கிறாங்க. அதே போல ராம் வந்திருக்கிறாரு வணக்கம் சொல்லிட்டு. இதே போன்று சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுதன் வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்பா அக்கா அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ரூபா வந்திருக்கிறாங்க. மூதூர் மான்ஹா டெய்லர்ல இருந்து ஃபிர்தௌஸ் வந்திருக்கிறாரு. இனிய மதிய நேர வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லுறாரு. இருவரில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஓகே, அபுல காணவில்லை. ஓகே, ரொம்ப பிஸியா இருக்கிறார் அபுல், தேடி தேக்கிறோம். நாளைக்கு பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஹாய் அக்கா, இனிய மதிய வணக்கம். நவீன் ஃப்ரம் சூப்பர் பாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ப்ரோக்ராம்ல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் மனித கொண்டாடும் சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம்.

0: அக்கமக. ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கமக டாய்?
0: அண்ணனோட அக்கமக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
0: அண்ணனோட பச்சை கேளு அது பறந்து வந்த

0: சூப்பரான பாடல்ல சரி தொடர்ந்து மழைந்திருக்கலாம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு நேரம் இப்பொழுது 2:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா இல்லை நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும் அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்ல பாடல்ல. சரி, கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் மாதிரி குது கலத்தோடு கிடைந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கிறது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அலப்பேற்படுத்தணும். ஜிஆர் கூட பேசுறதுக்கு 3 மணி வரைக்கும் நான் உங்க கூட கிடந்திருப்பேன். சோ அலப்பேற்படுத்துங்க 0-1-2-7-7-5-0-0-1. அதே போல 0-3-2-7-5-1-1-1 கழிப்பேற்படுத்தலாம். எங்க இருந்தாலும் சரி மறந்துடாதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சாப்பிட்டிருந்தீங்களா, அல்லது வேலையில இருக்கீங்களா, இல்ல பிஸியா இருக்கீங்களா, அல்லது வீட்டுல இருக்கீங்களா, எங்க இருந்தாலும் சரி, இந்த பக்கம் வாங்க, டியூன் பண்ணி ரொம்ப சதமாக கேட்கலாம். 102.6 102.8 உங்க வசந்தோடு கிடைந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, trouble.wasmfm.dadal கிண்டகடி பக்கம் கூட ஆக முடியும். இந்த சூப்பரான பாடல்கள் வரும் எக்கச்சக்கமாக இந்த நாள் முழுக்க உங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இன்றைக்கு ஃபுல்லா இந்த பாட இடைக்கால பாடல்கள் தான். சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, உங்களை அலங்கரித்து கொண்டே இருக்க போகிறது. சோ இப்ப கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். மருள்மொழி இல்லையா?
1: என்ன
0: பாடலாம் பிடிச்சிருக்க? சரி, ஓகே, தர முயற்சி செய்யறேன். யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: உங்களுக்காகவும் நந்தமரமா, சோமல ரெண்டி, வில்லேஜ் ராணியக்கா, ராஜலட்சுமா, சாந்தி கோவிந்தராஜன், பாலகிருஷ்ண அம்மா, முந்தாஜ் போயிருக்கா, கட்வன் சாந்தனாக்கா, மெழுகிலா, கலா, குபுஜினி, விஜிதா, சரோசினி, சரிபா, ரகுமா, ஸ்ரீவருணா, வடிவினா, ஆட்ட விஸ்வநாதன், நீதனா, அப்துல் மஜீத், சாம்குமார், வசந்தகுமார், மொஹதீன்,
0: பாடுவசின்,
1: அழகசுந்தரமனா, மன்சூர், வாசனா, தேவனா, எல்லாரும் சாந்த பாடுத்தாங்க.
0: நன்றி நன்றி நன்றி.

0: அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார். நீங்க
3: நாள் முழுவதும்

நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புகவல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி கூட்டு தாபனத்துக்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட பணிக்குழுவில் சட்டவிரோதமாக இணைத்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கையை மீறி 6 பேரை நியமித்து அப்போதைய ஊடக அமைச்சராக இருந்த கெஹலியர் அம்புகவல்லவின் பணிக்குழுவில் சட்டவிரோதமாக இணைக்க சதி செய்து ரூபவாகினி கூட்டு தாபனத்துக்கு 1,43,00,000 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: உக்ரைனுக்கு ட்ரோன்களை வழங்குவது தொடர்பில் ரஷ்யா பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் நெருக்கடியை திட்டமிட்டு தீவிரப்படுத்துவதற்கு பிரித்தானியா ஆதரவளித்து வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை தொடர்ந்து வழங்கப்போவதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பத்து உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றும் செவ்வாய் ராகம் நிகழ்ச்சியோடு போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 மெட்டலை வரிசையினூடாக இன்றைய தினமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய தகவல் நிகழ்ச்சியோடு வர தயாராகவே இருக்கின்றது. உள்நாட்டில் என்ன நடக்குது, வெளிநாட்டில் என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளிநொச்சி பாலை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் வந்து பயங்கரவாத பயிற்சி முகாம் பற்றி வெளியான செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வந்து தெரிவித்திருக்காரு. சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்களை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பிட்ட வனப்பகுதியில் வந்து பயங்கரவாத முகாமோ அல்லது வெடிப்பொருளோ உற்பத்தியோ நிலையமோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்காரு. பாலை பகுதியில் உள்ள கணினி ஒன்றில் காணி ஒன்றில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விவசாய பண்ணை மற்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்றே அமைக்கப்பட்டுள்ளது என்பது கிளிநொச்சி பெரும்பான சிரேஷ்ட போலீஸ்மா அதிபர் வந்து தெரிவித்திருக்காரு. இந்த வகையில் இருக்கும்போது இந்த வருடத்தில் இலங்கையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடத்தில் மாத்திரம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து 92,254 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தெரிவித்திருக்காங்க. கடந்த 16 நாட்களில் மட்டும் 6,914 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவானதை அடுத்து இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களில் அதிகபட்சமாக 21.32% வந்து கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகி இருக்கதாகவும் இதேவேளை டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 68 அதிகரித்துள்ளதாகவும் வந்து தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த ஆண்டு 25 மே 16 முதல் பதிவு செய்யப்பட்ட சுமார் 500,000 வாகனங்களுக்கு இதுவரை வாகன பதிவு எண்கள் அச்சிடப்படாமையினால் வந்து உரிமையாளர் பெரும் நெருக்கடியை வந்து சந்தித்து வருவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2026 மார்ச் மாதம் வரை மோட்டார் வாகன பதிவு எண்கள் அச்சிடும் பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டமை நிலையில் வந்து தற்போதைய அரசாங்கத்தின் புதிய விநியோகஸ்தரின் கீழ் வந்து June 8 முதல் வாகன பதிவு எண்களை அச்சிட தொடங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களோடு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

நெஞ்சலே என்னை தொடு திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2025 மற்றும் 2026 மதிப்பீட்டு ஆண்டிலிருந்து சேவை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்படும் வருமானத்திற்கு வரி விதிக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வந்து தெரிவித்திருக்காங்க. எவ்வாறாயினும் அந்த வருமானத்திற்கு சாதாரண வருமான வரி வீதங்களாக

34%, 30% மற்றும் 36% கீழ் வரி விதிக்கப்பட்டது என்றும், 15% வரி மட்டுமே விதிக்கப்படும் என்றும் உள்நாட்டு இணை வரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் மெட்ரோ வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் எனவே வந்து டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக சேவை ஏற்றுமதியிலிருந்து வருமானம் மீட்டப்படும். தனிநபர் தாங்களின் சுய மதிப்பீட்டு வரி அறிக்கை முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே நேரம் வந்து கண்டி எஸ்எல பெரேகராவை முன்னிட்டு கண்டியில் உள்ள சில மதுபான கடைகள் வந்து மூடப்படும் எனவும் வந்து இன்றைய தினம் வந்து தெரிவித்திருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு மதுபான கடைகள் வந்து மூடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து கலால்வள்ளி திரைக்களம் வந்து தெரிவித்திருக்காங்க. அதன்படி வந்து கண்ட்ரி மற்றும் அங்கவத்தை பிரதேசங்களில் செயல்பிரிவு மற்றும் சில பகுதிகளில் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படுவோம் என வந்து அவர்கள் வந்து அறிவித்திருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வந்து உண்டியல் முறை மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நாட்டின் பிரதான 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 வந்து விளக்கு மறியலில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை வந்து விளக்கு மறியலில் வைக்கப்படும் எனவும் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. நாட்டிற்கு எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்யாமல் சுமார் 1 மில்லியன் அமெரிக்க டாலரை சட்டவிரோதமான முறையில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமையவே இந்த சந்தேக நபர்கள் வந்து வங்கிக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அடுத்தும் கூட அருமையான பாடல் வருகிறது இளையராஜாவின் இசையில் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு செவ்வாய் யாகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு பக்கம் போக போகின்றோம். அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது வந்து இப்படியும் கொலை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து உண்மையுமே ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவின் வந்து அக்டான் நகரில் வந்து 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் வந்து தனது தாயையும் 14 வயது தம்பியையும் வந்து கொன்ற குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அர்ஜின் அரவிந்த் என்ற ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17 வயதுடைய சிறுவன் வந்து குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுக்கு எதிரான தாக்குதல் மற்றும் வன்முறைகள் தொடர்பான 2 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. குடும்பத்தினரை கொல்வது தொடர்பாக கற்பனைகள் மற்றும் கருத்துக்களை இணையத்திலும் தேடி உள்ளிட்ட ஆபத்தான நடத்தைகளை வந்து சிறுவன் வந்து சமீபத்தில் வந்து வெளிப்படுத்தியதாக வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. உயிரிழந்த மரணத்திற்கான அதிர்கபூர்வமான காரணத்தின் முதன்மை மருத்துவ பரிசோதனை தீர்மானிக்க உள்ளனர். இருவரும் அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்டிருந்ததை என தெரிவித்த நிலையில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மற்றும் கருவிகள் வந்து குறித்த விசாரணை நடைபெற்று வருகின்றதாகவும் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எச்சரித்திருக்காரு. பாகிஸ்தான் மத்தியஸ்தரத்தில் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது. இதன்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து முறைகளிலும் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தி இரு நாடுகளும் வந்து ஒப்பந்தங்களை வந்து மேற்கொண்டு ஒப்பந்தத்தின்படி ஈரானின் அணுசக்தி திட்டம் வந்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கு 60 நாட்களுக்குள் வந்து இறுதி தீர்வு காண இரு நாடுகளும் வந்து ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த வகையில் வந்து அமெரிக்கா ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வந்து ட்ரம்ப் வந்து ஈரான் போரை தொடராமல் உடனடியாக வெள்ளை கொடியை ஏந்தி சரணடைய வேண்டும் எனவும் வந்து அவர் திட்டவட்டமாக வந்து தெரிவித்திருக்காரு. இந்த வகையில் இது அப்படி இருக்கும்போது இந்தோனேசியாவில் வந்து ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புகள் முழுமையாக நீங்காத நிலையில் வந்து இன்று அதே பகுதியில் வந்து 5.9 ரிக்டர் அளவில் மீண்டும் வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. கிழக்கு தென்கார் மாகாணத்தில் புரோஸ் தீவில் உள்ள அருகே கடந்த 15ஆம் தேதி 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் அருகில் உள்ள மாகாணங்களிலும் உணரப்பட்டதாக வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 53 பேர் உயிரிழந்ததுடன் வந்து 100க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்துள்ள நிலையில் வந்து தற்போது வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அரசாங்கம் நெல் ஆலை உரிமையாளர்களுக்காக 10,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிதியை கடனாக பெற்று விவசாயிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் அதிக விலைக்கு நெல்லை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தரமான நெல்லை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதை தவிர்க்குமாறும் பிரதி அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வட்டியில்லா கடன் திட்டம் தொடர்பில் பிரதி அமைச்சர் டி பி சரத் கருத்து தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்ட செயலகத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வில் பொலனறுவை மாவட்ட செயலாளர் சுஜந்த ஏகநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிறி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மருமகனும் மத்திய கிழக்குக்கான சிறப்பு பிரதிநிதியுமான ஜரட் கோஸ்னர் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஆகியோருக்கு இடையில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. காசா சமாதான திட்டம் தொடர்பாக ஹமாஸ் அமைப்புடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்ததாக ஜரட் கோஸ்னர் தெரிவித்துள்ளார். சமாதான திட்டத்தை மீண்டும் முன்னெடுப்பதற்கு இந்த சந்திப்பு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் அமைப்பின் ஆயுத களைவு தொடர்பில் அடுத்த 30 நாட்களுக்குள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மலைத்தாளர் செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
3: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 01.
0: ஏழு சுவரங்களுக்குள் எத்தனை ராகங்கள், எத்தனை ராகங்கள், அத்தனை ராகங்களும் மொத்தம்.

அமைதிப்படை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சுரண்லதா பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான தகவல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும் 5 மணி வரைக்கும். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வடக்கின் ஈராக்கில் உள்ள சுலைமான் நகரிற்குள் அண்மையில் எரிபொருள் களஞ்சியத்தில் பாரிய தீப்பரவல் வந்து ஏற்பட்டிருக்க இதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் களஞ்சியத்தினுள் வந்து 100 தாங்கிகள் சேதமடைந்துள்ளதாகவும் வந்து செய்தி வெளியாகியிருக்கு. ஈராக்கின் வடக்கு பகுதியில் வந்து குறித்த நகரம் அமைந்துள்ளது. எனினும் வந்து தாக்குதலில் இவருக்கும் உயிரிழக்கவில்லை என வந்து சுலைமானின் பிரதிநிதி பணிப்பாளர் நியாயகம் வந்து தெரிவித்திருக்காங்க. 20 வரை காயமடைந்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட தகவல்ல வந்து தெரிவித்திருக்காங்க. மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 34 பெட்ரோல் தாங்கிகள் மற்றும் 4 வாயு எண்ணெய் தாங்கிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தீப்பரவல் தற்போது வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக வந்து ஈரானின் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. இது அப்படி இருக்க வகையில் வந்து பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் வந்து இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. பிலிப்பைன்ஸில் தெற்கு பகுதியில் உள்ள நகரம் ஒன்றில் உயர்நிறை பாடசாலையில் வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. துப்பாக்கியுடன் பாடசாலைக்குள் புகுந்த மாணவர் ஒருவர் வந்து அங்குள்ள சில மாணவர்கள் மீது வந்து துப்பாக்கி பிரயோகம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பின்னர் தண்ணி தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாகவும் வந்து தகவல் வெளியாகியிருக்கு. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வந்து 2 மாணவர்கள் உயிரிழந்ததுடன் வந்து மேலும் ஒருவர் வந்து காயமடைந்துள்ளதாகவும் வந்து தகவல் வெளியாகியிருக்கு. சம்பவத்தை அடுத்து பாடசாலை வளாகத்தில் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக வந்து காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வந்து வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்களை வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நடவடிக்கைகளும் வந்து தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. இந்த இப்படி இருக்கிற வகையில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து 2வது முறையாகவும் இந்த வேலை திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: மணிக்கோயில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 4:20.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: ஒரு அழகான மலை அரிவாரத்தில் வந்து பெரிய காதுகளை கொண்ட குறும்புத்தனத்தையும் கொண்ட ஒரு அழகான வெள்ளை முயல் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. இந்த முயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனது கால்கள் வந்து எப்போதுமே வந்து பெரியதாக இருக்கதாகவும் தன்னுடைய உடம்பை விட சின்னதாக இருப்பதாகவும் வந்து வருத்தமாக இருந்திருக்கு. இது தனக்கு அழகாக இல்லை என்றும் நினைத்து தன் நண்பர்களான அணிலிடமும் பறவைகளிடமும் அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருக்குமா. சரியா, ஒரு நாள் மாலை வந்து காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் வந்து மலை அடிவாரத்தில் வந்து விளையாடு கொண்டிருக்குது. திடீரென வந்து தொலைவில் வந்து ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டிருக்கு. சரியா, ஏன்னா மரக்கிளைகளை வந்து மற்ற விலங்குகளுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை என நினைத்த போது வந்து, ஆனால் இந்த வெள்ளை முயலுக்கு வந்து பெரிய காதுகள், அதனால் வந்து அந்த சத்தம் வந்து தெளிவாக வந்து கேட்டிருக்கு. உடனே இந்த பெரிய காதுகளை உயர்த்தி கூர்ந்து கவனித்தது. அது ஒரு பெரிய கரடி. தன் குட்டிகளுடன் வந்து காட்டுக்குள் வந்து வேகமாக ஓடிக்கொண்டு வந்துகிட்டு இருந்துச்சான். சத்தம் கேட்டதை உணர்ந்த இந்த வெள்ளை முயல் என்ன பண்ணியிருக்கு, சட்டென்று தனது நண்பர்களை பார்த்து, எல்லோரும் ஓடுங்கள், பெரிய கரடி நம்மளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது என்று சத்தமாக எச்சரிக்கை விடுத்திருக்கு. உடனே அந்த அணில் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரத்தில் உச்சியில் மேல் ஏறி நின்றிருக்கு. பறவைகள் எல்லாம் சிறகடித்து பறந்திருக்கு. சிறிய விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், பொந்துகள் அந்த சில இடங்களில் போயிட்டு மறைந்து இருந்திருக்கு. ஆபத்து தீங்கியதும் வந்து அனைத்து விலங்குகளும் வெளியே வந்து அந்த சுறுசுறுப்பான முயலை பார்த்து, உன்னுடைய பெரிய காதுகள் தான் இன்று உதவி செய்திருக்கின்றன என்று பாராட்டியிருக்கு. பெரிய காதுகள் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு நாம் எல்லோரும் கரடியிடம் மாட்டியிருப்போம் என்று நன்றி கூறியது. அதுதான் அந்த வெள்ளை முயலுக்கு உண்மை புரிந்தது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு அழகான விஷயமும் ஏதோ ஒரு அழகான காரணம் இருக்கின்றது என்பதை உணர்ந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மிடம் இருக்கும் தனித்துவமான விடயங்கள் வந்து எண்ணி நாம் குறையாக நினைக்க கூடாது. அதுவே ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற சிறு சிறு விடயங்களும் கூட குறைகள் இல்லை, அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உதவிதான் செய்கின்றது.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையில் லேசுதாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இதை நிரப்பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய ஆப்பிரிக்க நாடான கங்கோவில் வந்து எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வந்து இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை வந்து 2325 அதிகரித்துள்ளது. கங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டு வருவோரின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதுவரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4,945 பேருக்கு வந்து எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் சுகாதாரத்துறை தொடர்ந்து சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்தியாவில் வந்து 2 தலை 8 கால்களுடன் அதிசய கன்றுக்குட்டி ஒன்று வந்து பிறந்திருக்கு. தற்போது வந்து சமூக ஊடகங்களில் வந்து அது வைரலாகி வந்து கொண்டிருக்குது. ஆந்திரா பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனையில் வந்து ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பசுவுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக நிர்வாகத்தின் கால்நடை மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கு வந்த மருத்துவர் வந்து பிரசவத்தை முடிப்பதற்கு சுமார் வந்து 5 மணி நேரம் வந்து கடுமையாக வந்து உழைத்திருக்காராம். கர்ப்பப்பையில் இருந்து வெளிவந்த கன்றை கண்டு அவர் ஆச்சரியமும் பெற்றிருக்கார். அந்த கன்றுக்கு வந்து 2 தலைகள் மற்றும் 8 கால்களுடன் ஒரு வித்தியாசமான வடிவில் வந்து பிறந்திருக்கு. இது குறித்து கூறுகையில் வந்து கால்நடை மருத்துவர் வந்து இது போன்ற பிறப்புகள் வந்து மிகவும் அரிதானதாம். கரு வளர்ச்சியின் போது ஏற்படும் அரிதான குறைபாடுகள் மற்றும் விலங்குகள் இது போன்ற உடல் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் வந்து அவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் வந்து உலகில் மிகப்பெரிய வெற்றி மூலம் இயங்கும் X1 எலக்ட்ரிக் விமானம் தனது முதலாவது சோதனையோடு பரபரப்பையும் வெற்றிகரமாகவும் வந்து நிறைவேற்றியிருக்கு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க 27 நிமிடம் பறக்கும் வெறும் $5 மட்டுமே மின்சார கட்டணமாக செலவாகியுள்ளதாகவும் விமான போக்குவரத்து துறையினர் வந்து வியப்பிலும் ஆழ்ந்திருக்காங்க. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜே சிவானி அவரோடு இணைந்து ஸ்ரீ ஸ்ரோபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை ராணுவத்தின் நலம்புரி சங்கத்தின் 83 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்ததாக ராணுவ கோப்பரல் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் 7 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் போலியான விலைப்பட்டியலை சமர்ப்பித்து இந்த பணத்தை மோசடி செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பினரின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மாதாந்தம் 50,000 ரூபாய் செலுத்தும் வகையில் வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சிக்கப்பட்ட போதிலும் மேலும் 11 ஆண்டுகளுக்கு அவ்வாறு செலுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதவான் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஜம்பியா ஜனாதிபதி ஹக்கைண்ட் ஹிச்சிலேமா 2வது முறையாக ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜம்பியாவில் கடந்த 13வது தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி ஹக்கைண்ட் ஹிச்சிலேமா 61.4% வாக்குகளை பெற்றுள்ளார். அவரது பிரதான போட்டியாளரான பிரைன் மண்டுபே 38% வாக்குகளை பெற்றுள்ளார். எனினும் மோசடி குற்றச்சாட்டுகள் நிறைந்த தேர்தலாக இது அமைந்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி பதவிக்காக ஹிச்சிலேமா போட்டியிட்டது இது 7வது முறையாகும். அதேவேளை மண்டுபே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டது இதுவே முதல் முறையாகும். ஹிச்சிலேமாவின் வெற்றி தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் மண்டுபே இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியாள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை

0: அசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம்பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுரு கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: இடைக்கால இசைகளுக்கு ஒரு நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்,
3: செவ்வாய் ராகங்கள்.

0: நேர்வனைவருக்கும் சந்தோஷ வன உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 வாசிகளை சந்தோஷமாக இன்றைய நாளும் செவ்வாயாகம் கொண்டு வரும் வாசந்தா மேக்ஸ்மஸ் நிகழ்ச்சியோடு இருந்துக்க போறோம். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா வந்து தனியாலாம் வல்லுங்க, இன்னைக்கு ஒரு பாட்டரையும் சேர்த்து அப்படியே அழிச்சிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆர்ஜே தான் யார் அப்படின்னு யோசிக்க, நம்ம ஸ்ரீ ஸ்ரூவி தான். வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூவி.
1: வணக்கம் சிவானி. நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். அடடா, இன்றைய நாள் வந்து சும்மா அட்டகாசமா போக போகுது என்ன?
0: ஆமா கண்டிப்பா. எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: நீங்க எப்படி நாளா ஆயிடுச்சு உங்களுக்கு? கண்டி
1: ஆமா ஆமா, காணவே கிடைக்கிறது இல்ல.
0: ஆமா ஆமா, நான் காலையில வருவேன், நீங்க ஈவினிங் வருவீங்க, எங்க பாக்குறது இல்ல.
1: அதுவும் சரிதான்.
0: சரி ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 80களில் வெளிவந்த சூப்பரான பாடல்களோட சேர்த்து நீங்களும் வருகை தந்திருக்கீங்க, என்ன காரணம்?
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வந்து இன்னைய நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தானே. நம்மளோட அன்பு சொந்தங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு நாள் இந்த நாள்.
0: அந்த எதிர்பார்ப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பு கூட. சரி ஓகே. தர சார், 9 மணி வரைக்கும் முடிஞ்சிருக்க போறோம். இருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களையும் விரும்பி கேட்கலாம் இல்லையா?
1: ஆமா நிச்சயமா.
0: ரைட் ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
1: இன்னைக்கு
0: ஒரு முடிவுடைய வந்துட்டாங்க.
2: எதிர்பார்ப்போம். குமார் நாகசேன சம்பவநாதன் ஆகியோருக்காக கேட்பா நீங்க தரப்பும் பாக்க வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. இப்ப நாங்க நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். இந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம்.
1: அப்படியே டான்ஸ் மாடலாம்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா, ஏன்னா உழைப்பாளர்கள் இல்லாம நாடு எங்கேயுமே இல்லை இல்லையா? அதுக்கேத்த மாதிரி நம்ம இசை ஞானி இளையராஜோட இசையில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு
1: வரலாம்.

0: வேலைக்காரன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜனிசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது.
1: ஆமா, ரொம்ப அருமையான பாடல்,
0: ரொம்ப சூப்பரான பாடல். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்தாலே ரொம்ப சூப்பரான பாடல் தரும் இல்லையா?
1: ஆமாமா, எனர்ஜியான பாடல்களை தந்துட்டே இருப்போம்
0: கண்டிப்பா. இந்த நேரம் ஸ்ரீ ஸ்ரூபி, நாங்க மிக முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி பேச போறோம்.
1: வெளியில போற நேரம் வந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே காணப்படுது.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீ, இன்றைய தலைமுறைகள் நாளைய ஒரு சந்ததி வந்து பெருசா உருவாக்குவாங்க இல்லையா? அதன் அடிப்படையில இந்த வீதி விபத்துக்களை வந்து தவிர்க்கணும். வீதி விபத்துக்களை வந்து நாடாளுமன்ற எல்லா இடத்துலயுமே வீதி விபத்துகள் தவிர்த்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக பாடசாலை மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு செயல்பாடு நாங்க எடுத்துட்டு போகலாமே.
1: ஆமா கண்டிப்பா.
0: ஆமா, இதுக்காக நாங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாகவும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது சிறப்பான முறையில முன்னெடுத்து வராங்க.
1: ஆமா, நம்மளுடைய ஐடிஎன் ஊடக வலையமைப்பான லக்கந்த மற்றும் வசந்தம் டிவி, வசந்தம் வானொலி ஆகியன வந்து இதை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க.
0: அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்மளும் இதுல ஒரு பங்கு தரதா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. வீதி விபத்துகளை வந்து நாங்க வந்து எப்பவுமே தவிர்த்துக்கணும் இல்லையா?
1: நிச்சயமா.
0: இது சிவராகம் கொண்ட ஒரு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நேர்மலை 5 மணிக்கு 24 நிமிடம்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இடம் பெற்ற இனிமையான பாடல்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். 102.6 www.vasthamagam.lk என்ற இணையதள முகவரியுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செவ்வாயிரகம் கொண்டோரும் வாசந்தம் எக்ஸ்பிரஸ். நேரமலையா 5 மணி கடந்து 30 நிமிடம் ஆயிக்கொடுத்துருச்சா. நீங்கள் மிக நல்ல இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று 80களில் வந்து இனிமையான பாடலாம் கேட்க போறீங்க. அழைப்பின் 80கள் 0.2 7 5 0 0 1 அதே போல 0.2 7 5 0 11 நீளத்துக்கு அழைப்பின் வழி இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம். கிளிநொச்சிலிருந்து சிந்து, எப்படி இருக்கீங்க சிந்து?
1: நல்லா இருக்கு அக்கா, நீங்க?
0: சந்தோஷமா இருக்கு சிந்து. நீங்க போயிட்டு ஓடி போயிட்டு அந்த ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு வாங்க பாப்பா.
1: நான் தூரம் வந்துட்டேன் அக்கா.
0: நான் தூரமா வந்துட்டோம் அக்கா. ரேடியோ சவுண்ட் அப்படி குறைக்க மாட்டேன் இல்லையா. எப்படி இருக்கீங்க சிந்து?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: பேர்ல சிந்து அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்க பாடுவீங்களா?
1: பாடுவேனா அதக்கா.
0: பேர்ல மட்டும்தாங்க நாங்க சிந்து, நாங்க பாடலாம் பாட மாட்டோம் இல்லையா. ரைட், ஓகே. சிந்து என்ன செய்றீங்க நீங்க? வேலையா?
1: நான் வேலை செய்து இருக்கேன்க்கா. இங்க
0: அப்படி அப்ப வேலை செய்துட்டு நீங்க நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
1: ஓ, செவ்வாயங்க கேக்குறோம். சத்தமா கேட்டேன்றது.
0: ரொம்ப சத்தமா கேக்குறீங்களா?
1: ஆமாக்கா.
0: ரைட், ஓகே. இதே சத்தத்தோட நீங்க அடுத்து யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல்களும்
0: விரும்பி கேட்கலாம். கேளுங்க, கேளுங்க, கேட்டுட்டு இருங்க. இது உங்கள் வசதியின் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
0: இதே போல நீங்களும் காதல் கடிதங்கள் எல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியோட கூட பகிர்ந்து கொள்ளுங்க, சுவாரஸ்யமா இருக்கும்.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை, கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

0: அக்கா பாடல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி மஸ்கேலியில இருந்து அஜித் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லிருக்காங்க.
1: சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு மீப்பீடு கந்திரிந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பிரசாத் வந்திருக்கிறார். அதே போல ஐ சிவானி சிஸ்டர் அன்பான இனிய மாலை நேர வணக்கம் கட்டக்கலாம் இந்த சந்தனம் வந்திருக்காங்க. விக்னேஸ்வரி டில்ஷான் நர்மிஷா விஷாலினிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க.
0: ஹாய் இதமான மாலை நிற வணக்கம் சகோதரி, நானும் செவ்வாய் ராகங்கள் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் சொல்லி எந்தலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
1: இனிமையான மாலை நேர வணக்கம் சிவானி மற்றும் ரூபி, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
1: அப்படியா, நீங்க இருவருமே வந்தாலே நிகழ்ச்சி கொண்டாட்டம் தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பீர்வலி இதற்கான ரிம்சான் ரிந்தாஸ் இருக்காங்க.
0: ஹாய் அக்கா, இனிய மாலை பொழுது வணக்கம். நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு
1: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இருக்கிறாங்க. ஒரு கூட வந்து தமிழ்நாடு ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். பெரிய நிலவரி கிருஷ்ணாவும் வந்திருக்காங்க. இனிதுகொண்டு யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடுவது கேட்டுக்கொண்டே இந்த பக்கமா வாங்க. இல்ல
0: ஆமா,

0: அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில. நேரம் மாலை 5:49.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. திரை உலகின்

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
3: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
4: செவியோரம் இசை மலையாய் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்

0: வெளிவந்திருக்கும்
1: என்ன செய்யணும்
2: வாழ்த்துக்கள்.
1: ஒரு
2: பக்கம் நல்லா தான் மழை நாள்ல சாதாரண
1: காலநிலையாரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ உங்களோட காலங்கள்ல அதிகமாக கேட்ட அந்த 80s பாடல் என்ன?
2: மற்றும் நண்பர்களான பாரதி, சுதர்சனி, தியாகமேரி, வதனா, மெடோனா மற்றும் கெந்தக்குழி ராஜமாணிக்கம், ராஜேந்திரன் மற்றும் அனைவருக்கும் தாங்க பாருங்கள்.
1: ரொம்ப நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஸ்ரீ, இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா அடுத்து நான் கேட்க போற பாடல் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: நிச்சயமா
1: இந்த நேரத்துல இந்த பாடல் கேட்கும் போது இன்னும் இனிமையா இருக்கும், என்ன ஓவர் பில்டப்பா இருக்கும்.
0: இல்ல இல்ல, அருமையான பாடல் இல்ல. அப்ப அப்படித்தான்
1: எந்த பாடலுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கோம் இப்ப விளங்கும் இல்லையா?
0: ஆமா,
1: வணக்கம் பாடல் தி சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக.

0: சாமுண்டி திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் இல்லையா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் இருவரும்
0: என்ன குறை?
1: நலமாக இருக்கின்றீர்கள் என்று பாடல் வரியாக நன்றாக தெரியும்.

0: அக்கா வீட்ல அக்கா.
1: அப்ப வீட்ல இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: ஆமா அக்கா.
1: ஒளித்து வைந்த பாடல்களே உங்க மனதை ரொம்ப கவர்ந்த பாடல் என்னன்னு சொல்லுவீங்க?
0: அக்கா எல்லாம் இனிமையான நல்ல பாடல்கள் தான், ஆனா எனக்கு பிடித்த பாடல் அக்கா சித்ராமா பாடிய அந்த பொடி நடையா போறவரே, அந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் நான் முதல் முதல் வந்ததை தொடர்ந்து அந்த பாடலை அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல அந்த கெசட் பீஸ் எல்லாம் இருந்துச்சுதானக்கா, அதுல போட்டு. ஆனா அந்த பாடல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தெருவில் எப்படி பாடல் இருக்குன்னு தெரியாதே அக்கா.
1: சரி ஓகே, யார் யாருக்காக நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அக்கா மனை விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், உரகலை சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் ஜெயக்கொடி குடும்பம் மற்றும் அக்கா நாகஸ்தனில் சத்தீஸ்வரத்துல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, அவங்க எல்லாருக்கும் மற்றும் விஓஎஸ்ஐ தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சின் எஸ்டேட் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகா, கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் இருவர்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு இருவருக்கும் நன்றியும் வணக்கம்.
1: ஸ்ரீ ஸ்ருபி அவர் சொன்னாரு உங்களுடைய தெரிவு எப்படி இருக்குன்னு தெரியலையோ அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு இல்லையா. எங்களோட தெரிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, நேர்கள் வந்து ஒரு பாடல் விரும்பி
2: கேட்பாங்க.
1: அவர் கேட்டு பாடல கொடுத்துடலாமா? பொடிநடையா நீங்க போயிருக்கீங்களா?
2: இல்ல
1: போனது இல்லையா? போயிட்டு பாருங்களேன்.
3: நானும்
1: தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்

0: எங்கள் ஊரு காவல்காரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: ரொம்ப இனிமையான பாடல். இந்த நே மாலை நேரத்துல இந்த மாதிரியான பாடலாம் கேட்கும் போது மனதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரூபி, இந்த செவ்வாய் ரகம் அப்படின்னு வந்தாலே ரேடியோ விட்டு அகர மாட்டாங்க. நாங்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நாங்க இங்கேயேதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரு சத்தம் தான் இப்ப வந்திருக்காங்க. ரேடியோ விட்டு எங்கேயுமே போகல, ரேடியோ பக்கத்துல இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறாங்களா. யாருன்னு பாத்தீங்கன்னா மாத்துல இருந்து நம்ம ஃபரீதா. வணக்கம் ஃபரீதா.
2: வணக்கம்.
0: நீங்க வேலையெல்லாம் செய்யலையா? அப்போ இன்னைக்கு பாட்டு கேட்டுட்டே இருங்க. அங்க வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட் வந்து அடி கொடுக்க போறாரு. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. யார் யாரு நீங்க இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: நான் இருக்கிறேன். எங்க மூணு பேர்த்துக்கு, எங்க பிள்ளைகள் மூணு பேர்த்துக்கும், உங்க ரெண்டு பேர்த்துக்கும், வசந்தங்கேக்கும், அனைவருக்கும் கேட்போமே.
0: விஸ்வநாதன், வகை தோட்டம் சுமோதரை, சின்னைய மகாதேவன், அதே போன்று ஐயா கண்ணா ஆகியோர் நிகழ்ச்சியோடு கூட பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.
1: அதே போல அன்பான இனிய மாலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சொலிகாசுலந்தையில இருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
0: அன்பு கலந்த வணக்கங்களோடு மஸ்கரிய கங்கை வித்தை சேர்ந்த ரிஷான் ட்ரிலான், அதே போல சிவரூபன், சஜீவன், கமிஷ்கா, சச்சுன், லோக்ஷனா, தனு, ரித்திகா ஆகியோருக்காக பாட விரும்பிக்கிட்டு லோகநாதன் வந்திருக்காங்க, மங்களேஸ்வரன் வந்திருக்காங்க, திமுதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம்.
1: மாலை நேர வணக்கம் சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. அதே சமயத்துல ஹாய் சித்தர், அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஃபயாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லிருக்காங்க.
0: எழுந்த கூட பேரு வழியிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக ரிஷ்வான் முகமது வந்து சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல்.

0: செவ்வாயகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 6:00 கடந்த 41 நிமிடம்.
1: புதுமைகளோ

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: நீங்களும்
2: பேசுவோம்.
1: நான் இதை எதிர்பார்க்கலையே உங்ககிட்ட.
2: அப்படியா?
1: ஓகே, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அக்கா.
2: வணக்கம், யாருக்கு?
3: மாவனல் அசீம்.
1: அசீம், எப்படி இருக்கீங்க அசீம்?
3: நல்ல சோமா இருக்கிறேன் அக்கா. என்ன சிவானி அக்கா அப்படி கேக்குறீங்க, யார் அது? இந்த
1: அப்படி கேட்க கூடாது இல்லையா? நான் கேட்கலங்க.
3: செவ்வாய்க்கிழமைக்கு முன்னால போட்டேன் ரேடியோ.
1: அப்படியா?
3: உங்கள் இருவருக்காகவும் வசந்தம் கேக்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் வேணுமாக்கா.
1: என்ன பாடல்?
3: எனக்கு அந்திப்பூவே நீ வந்ததால்.
1: சரி, ஓகே, அந்த பாடல் நான் வந்து தர முயற்சிறேன். நிகழ்ச்சியோடு இருந்துங்க சரியா?
3: சரி அக்கா, நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: நன்றி. நம்ம இப்போ அடுத்த ஒரு சூப்பரான பாடம் கேட்போமா?
2: கேட்கலாம்.
1: சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை.
2: என்ன சொல்ல போறீங்க?
1: நான் சொல்லலங்க, அவங்க சொல்றாங்களா காதல் கதை? கேட்டு வருவோம்.
2: சரி, கேட்டுட்டு வருவோம்.

102.6 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்துக்கு. பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான புதிய சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி. சுகாதாரத்துறையையும் சமூகங்களையும் பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாக பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் தெரிவிப்பு. கல்முனை பிரச்சினையை மையமாக வைத்து முஸ்லிம்கள் அரச துறையிலிருந்து விலகிச் செல்ல தேவையில்லை, அரசாங்கம் தீர்வு வழங்குமென அமைச்சர் நலிந்த நம்பிக்கை. மத்திகளுக்கு நெருக்கடியின் அழுத்தங்களை வெற்றி கொண்ட விதம் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் கருத்து. கைது செய்யப்பட்ட கஹலி ராம்புக்வெல்லவுக்கு பிணை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்த மெஃபமின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். இனி விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதிமன்ற ஏற்பாடுகள் திருத்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. 7ஆம் தேதி இந்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. நீதிமன்ற கட்டமைப்பில் காணப்படும் வழக்குகளை துரிதப்படுத்துவது, சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை நீண்டகாலத்துக்கு பெற்றுக் கொள்வதை நோக்காக கொண்டு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 67 அதிகரிக்கப்படுகிறது. பிரதம நீதியரசரின் வயது 67 அடையும் போது அல்லது பதவிக்கு வந்து 6 வருடங்கள் முழுமையடையும் தினம் ஆகிய இரண்டில் முதலாவது சந்தர்ப்பத்தில் ஓய்வு பெற வேண்டுமென திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை புதிய திருத்தத்தினூடாக 65 அதிகரிக்கப்படுகின்றது. அதேபோல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 19 இருந்து 24 வரை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற ஏற்பாடுகள் சட்ட திருத்தத்தின் ஊடாக மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 அதிகரிக்கப்படுகின்றது. மேலும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 அதிகரிக்கப்பட வேண்டுமென குறித்த திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 120 வரை அதிகரிக்கவும் நீதிமன்ற ஏற்பாடுகள் திருத்த சட்ட மூலத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பின் 78வது சரத்துக்கமைய இச்சட்டம் மூலம் 7 நாட்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதோடு நாளைய தினம் இது பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாகவே சட்டம் மூலம் முதலாம் வாசிப்பு இன்று இடம்பெற்றது. முதலாம் வாசிப்பின் பின்னர் அரசியலமைப்பின் 121வது சரத்தின் பிரகாரம் குறித்த திருத்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என்பதை சவாலுக்குட்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க 14 நாட்கள் கால அவகாசம் கிடைக்கப்பெறும். இந்த காலம் செப்டம்பர் 1ஆம் தேதி நிறைவுக்கு வரும். இந்த மனு ஆராயப்பட்டு உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்க சாதாரணமாக 21 நாட்கள் வழங்கப்படும். அதற்கமைய செப்டம்பர் 22ஆம் தேதி அளவில் இந்த தீர்ப்பு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்ட மூலத்தின் தற்காலிக கட்டளை சட்டங்களுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்படும் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டவரைவு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச அது தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தற்காலிக கட்டளைகள் சட்டத்தின் குறைகளை சீர் செய்யும் வகையில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தும் தேவையை கருத்தில் கொண்டு அடிப்படை சட்ட வரைவை தயாரிப்பதற்காக விசேட நிபுணத்துவ தொழில்நுட்ப குழு நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவினால் தயாரிக்கப்பட்ட அடிப்படை சட்ட வரைவை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டம் என்னும் பெயரில் புதிய சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த 2026 மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியிலான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சட்ட வரைஞரினால் தயாரிக்கப்பட்ட சட்டவரைப்புக்காக சட்டமாதிபரின் ஆலோசனை கிடைக்கப் பெற்றுள்ளது. சட்டவரைப்பை அரச வரத்துமானையில் வெளியிடவும் பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்காக கலந்துரையாடல்கள் பல தசாப்தங்களாக சமூகத்தில் காணப்பட்டது. பெரும்பாலான மக்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். எனினும் அந்த சட்டத்தை ரத்து செய்வதுடன் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ரீதியிலான பாதுகாப்பு குறித்த தேவையும் உள்ளது. இவை அனைத்தும் உள்ளடங்கும் வகையில் மக்களின் ஜனநாயக சுதந்திரம், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும், பயங்கரவாதம் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும், அதனூடாக பிரஜைகளுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் வகையிலான சட்டமூலம்தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் மேலதிக விவாதங்களை முன்னெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் கெஹலி ராமுக்குவில லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் கெஹலி ராமுக்குவில இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு வாக்குமூலம் வழங்கப்பட்டதன் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். இலங்கை ரூபவாகின கூட்டுத்தாபனத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பணிக்குழாம் எண்ணிக்கையை விடவும் மேலதிகமாக 6 பேரை இணைத்துக் கொண்டு அப்போதைய ஊடகத்துறை அமைச்சராக இருந்த கெஹலி ராமுக்குவில தமக்கான பணிக்குழாம் பூரணப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சட்டத்துக்கு முரணான வகையில் அவர்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனூடாக இலங்கை ரூபவாகின கூட்டுத்தாபனத்துக்கு 1,43,25,844.83% நட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் என்னும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குண்டசாலை உடமழுவ தொல்பொருள் பூமியிலிருந்த கண்டி ராசதானிக்கு உரித்தான ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க அரசரின் மாளிகைக்கு நுழையும் பகுதியிலிருந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திரவட்டக்கல் என்னும் அரிய தொல்பொருள் சின்னத்தை களவாடிய சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அழுத்தம் பிரயோகித்ததாக அவர் மீது மற்றொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் அவரது எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களின் சட்டத்தன்னைகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதிமன்றம் அவர்களுக்கு பிணை வழங்கியது. ஒருவருக்கு 50,00,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு அக்டோபர் 20 ஒத்திவைக்கப்பட்டது. ₹20,000,000 கல்முனை விவகாரத்தில் அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தற்காலிகமானதே தவிர நிரந்தர தீர்வு அல்ல என பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் இன்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். மேலும் சுகாதாரத்துறையையும் சமூகங்களையும் பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை முஸ்லிம் சுகாதார உதவியாளர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்க நாம் எடுத்த தீர்மானம் சரியானது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் அடிப்படையாக கொண்டு அவர்கள் தமது பணியிலிருந்து விலகிச் செல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் கலாச்சார உரிமைகளை மதிப்பதுடன் எந்த வகையிலும் இனவாதம் தலை தூக்க இடமளிக்க முடியாது. அது முதலாவது விடயம். சுகாதார அமைச்சர் என்ற வகையில் எனது பொறுப்புத்தான் பிரதேசங்களின் சுகாதார சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வது இரண்டாவது விடயம். இந்த இரண்டு விடயங்களையும் உறுதிப்படுத்த முழுமையாக விசாரணை நடைபெறும் வரை தற்காலிக அடிப்படையில் சுகாதார ஊழியர் சிலரை நாம் அருகிலுள்ள அஷ்ரப் ஞாபகரத்த வைத்தியசாலைக்கு இடமாற்றியுள்ளோம். கடந்த காலங்களில் சுகாதாரத்துறை நியமனங்களை வழங்கும் போது நாம் கண்ட விடயம்தான் முஸ்லிம் யுவதிகள் பெருமளவில் அரசு சேவையில் இணைகின்றனர். ஸ்பீச் தெரபிஸ்ட், MLT, பார்மசிஸ்ட், PHLT என்ற வகையில் இணைகின்றனர். அது சிறந்த விடயம். பயிற்சிகளுக்கு வர ஆரம்பித்துள்ளனர். அதனையும் பாராட்டுவதுடன் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அரசு சேவையிலிருந்து விலக தேவையில்லை, தப்பிச் செல்லவும் தேவையில்லை. இந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மத்திகளுக்கு நெருக்கடியினால் ஏற்பட்ட உள்ளக வெளிப்புற சவால்களை வெற்றிகரமாக முகாமைத்துவப்படுத்துவதற்கு இலங்கைக்கு முடிந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வருடத்தின் இறுதி காலாண்டில் பணவீக்கம் 100% இலக்கை நெருங்கும் எனவும் புளும்பெர்க் நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் வெற்றிகரமான விடயங்களை ஆராய்ந்து அடையாளம் கண்டுள்ளது. IMF-இன் ஒத்துழைப்பின் ஊடாக இலங்கை நிலையான பொருளாதார நிலையை மத்திய கால மற்றும் நீண்டகால அடைவுகளை நெருங்கியுள்ள நாடாக சர்வதேச நாணய நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தாா்.

0: முழுமேக் நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார வர்த்தக வளர்ச்சி தொலைநோக்கு தொடர்பிலும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் கருத்துக்களை வெளியிட்ட அவர், நெருக்கடி நிலைமைகளின் பின்னர் இலங்கை தொடர்ச்சியாக மூன்று வருடமாக 105% நிலையான வளர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலைமைகளுக்கு பின்னர் இலங்கை மிகவும் சிறந்த முறையில் வளமைக்கு திரும்புவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2வது காலாண்டில் 105% வரையிலான வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்தார். தான் பயங்கரவாதத்தையோ பிரிவினைவாதத்தையோ ஊக்குவிக்கும் வகையில் மத ரீதியிலான பிரசங்கங்களை நடத்தவில்லை எனவும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூழ்ச்சியில் ஈடுபட்டமைக்கு அல்லது திட்டமிட்டமைக்கு தனக்கு எதிராக எவ்வித சாட்சியங்களும் முன்வைக்கவில்லை என உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் வழக்கின் பிரதான பிரதிவாதியான முகமது இப்ராஹிம் முகமது எனும் நௌஃபர் மௌலவி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் பிரதான பிரதிவாதியான நௌஃபர் மௌலவி நேற்று மாலை பிரதிவாதி கூண்டிலிருந்து சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை தனது தரப்பு விளக்கங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் சூழ்ச்சிகளுக்கு உதவி வழங்கியமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள 24 பிரதிவாதிகளில் 2 பேருக்கு எதிராக சட்டமாதிபரினால் குறித்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தான் ISIS பயங்கரவாத அமைப்பின் செயற்பாடுகளுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் தனது பிரசங்கங்களில் கருத்துக்களை முன்வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நவரத்ன மாரசிங்க, ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீப நிசங்க ஆகிய 3 பேர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குறித்த வழக்கின் முறைப்பாட்டாளரின் சாட்சி கடந்த வாரம் முன்வைக்கப்பட்டது. பிரதிவாதிகளின் சாட்சியம் இன்றைய தினத்திலிருந்து விசாரிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் 1வது பிரதிவாதியான நௌஃபர் மௌலவி தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் 940 குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். வறட்சியான வானிலை நிலவும் மாவட்டங்களுக்கு நீரை விநியோகிக்கும் வேலை திட்டத்தை தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வானிலை தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழு கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எல்னினோ வானிலை தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழு 3வது முறையாக அமைச்சர் வைத்தியர் தம்பிக்க பட்டபந்தி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. சமூகமாக நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய பெருந்தோட்டம், விவசாயம், வனஜீவராசிகள் மற்றும் நீர்வளங்கள் முகாமைத்துவ பிரிவுகள் முன்வைத்த செயல்பாட்டு திட்டங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு, மொனராங்கலை, அம்பாறை மாவட்டங்களிலுள்ள மக்களுக்கு தேவையான குடிநீரை விநியோகிக்கும் வேலைத்திட்டம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வேலைத்திட்டங்களை மாவட்ட செயலாளர்கள் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதுகுறித்து அவர்களை தெளிவுபடுத்தவும் குழுக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. வறட்சியான வானிலை தொடர்ந்தும் நீடித்தால் பூமிக்கடியில் நீர்மட்டம் குறைவடையும் போது அதுகுறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. எல்னினோ நிலைமை குறித்து வளிமண்டலவிய திணைக்களத்தின் எதிர்ப்பு கூறல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பாதிக்கப்படக்கூடிய துறைகளின் பாதுகாப்புக்காக முன்னெடுக்க வேண்டிய வேலைத்திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. எல்னினோவின் புதிய தகவல்களை ஊடகங்களூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அமைச்சர்களான வைத்தியர் சுசில் ரணசிங்க, வசந்த சமரசிங்க உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். வவுணதீவு மீன் சந்தைக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை தேசிய திட்டத்தின் கீழ் பார்லமென்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு அமைய பொது நிர்வாக அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்கமைய வவுணதீவு மீன் சந்தைக்கான புதிய கட்டிடத்தை நிர்மாணிக்கும் நிகழ்வு பிரதேச சபை தலைவர் கோபாலப்பிள்ளை தலைமையில் இடம்பெற்றது. பார்லமென்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, இரா சாணக்கியன், யா ஸ்ரீநேசன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இது கலந்து கொண்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் ஒப்பந்தத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தமது நட்பு நாடான ஓமான் மீது குண்டுமழை பொழிய உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தியுள்ளார். இதேவேளை ஹோமஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு தம்பசம் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். ஈரானுடன் அமெரிக்கா முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடையூறு ஏற்படுத்தினால் அமெரிக்கா தனது நட்பு நாடான ஓமான் மீது குண்டுமழை பொழியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஃபாக்ஸ் செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. உலக பொருளாதாரத்துக்கு அத்தியாவசிய கடல் மார்க்கமாக உள்ள ஹோமஸ் ஜலசந்தியை மீளத் திறக்க ஈரானுடன் அமெரிக்கா மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் வெவ்வேறாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. யுத்த மோதல் காரணமாக 6 மாத காலத்துக்கு மேலாக ஹோமஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்துள்ளது. தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றின் போது அமெரிக்க ஜனாதிபதி ஓமானுக்கு இவ்வாறான அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக ஃபாக்ஸ் செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. ஓமானுடன் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக ஈரான் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இதேவேளை ஹோமஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு தம்முடமே உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்த காலம் நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தது. இந்த காலத்தை மீள நீடிப்பதற்கான எதிர்பார்ப்பு இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணிய வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைப்பிரிவுடன் தமது குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அவ்வாறான எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் காலபதியாகியதை அடுத்து அமெரிக்காவுடனான யுத்தத்தை இன்றும் ஆக்கப்பூர்வமான மூலோபாய திட்டங்களின் கீழ் முன்னெடுக்க தயார் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஜம்பியா ஜனாதிபதி ஹக்கைண்டே ஹெச்சிலேமா 2வது முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜம்பியாவில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி ஹக்கைண்டே ஹெச்சிலேமா 61.4% வாக்குகளை பெற்றுள்ளார். அவரது பிரதான போட்டியாளரான பிரைன் மண்டுபே 38% வாக்குகளை பெற்றுள்ளார். எனினும் மோசடி குற்றச்சாட்டுகள் நிறைந்த தேர்தலாக இது அமைந்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி பதவிக்காக ஹெச்சிலேமா போட்டியிட்டது இது 7வது முறையாகும். அதேவேளை மண்டுபே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டது இதுவே முதல் முறையாகும். ஹெச்சிலேமாவின் வெற்றி தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மண்டுபே இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை.
1: விளையாட்டு செய்திகள்.
0: சுற்றுலா இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 1வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் இன்றாகும். காலியில் இடம்பெற்று வரும் போட்டியில் தமது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி 193 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ரிஷப் பேன் அதிகபட்சமாக 66 ஓட்டங்களையும் டேவிட் படிக்கல் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் அசித் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜெயசூர்யா 3 விக்கெட்டுகளையும் லாஹிரு குமார் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முன்னதாக இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களையும் இலங்கை அணி 284 ஓட்டங்களையும் பெற்றிருந்தன. இதற்கமைய இலங்கை அணிக்கு 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 84 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் இன்றைய நாள் ஆட்டம் இடைநிறுத்தப்பட்டது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்துக்கு. பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான புதிய சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி. சுகாதாரத்துறையையும் சமூகங்களையும் பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாக பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் தெரிவிப்பு. கல்முனை பிரச்சினையை மையமாக வைத்து முஸ்லிம்கள் அரசுத்துறையிலிருந்து விலகிச் செல்ல தேவையில்லை, அரசாங்கம் தீர்வு வழங்கும் என அமைச்சர் நலிந்த நம்பிக்கை. மத்திய கிழக்கு நெருக்கடியின் அழுத்தங்களை வெற்றி கொண்ட விதம் தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் கருத்து. கைது செய்யப்பட்ட கெகலிய ராம்பகுவெல்லவுக்கு பிணை. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மேகம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள், அது கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள், சீட்டிழப்பு வாரம் 3082, வெற்றி இலக்கங்கள் 24, 26, 35, 46. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் முறையே 24, 26, 35, 46.

தாரு ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம். நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட ராத்திய அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3968, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 44, 52, 61. மீண்டும் ஒரு முறை 6, 44, 52, 61. வெற்றி ஈட்டிய ராசி மகரம். மீண்டும் ஒரு முறை ராசி மகரம். சூப்பர் போலிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3256, வெற்றி இலக்கங்கள் முறையே 12, 20, 35, 76. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 12, 20, 35, 76. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ. நேற்று தினம் சீட்டிழுக்கப்பட்ட சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5417, வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 40, 54, 67. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 3, 40, 54, 67. ஆங்கில எழுத்து எல். நேற்று தினம் சீட்டிழுக்கப்பட்ட கபூருக்குவிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2432, வெற்றி இலக்கங்கள் 3, 25, 28, 60. மீண்டும் ஒரு முறை 3, 25, 28, 60. ஆங்கில எழுத்து வை. ஆங்கில எழுத்து வை. சுப்பிர தன சம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 990, வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 0, 4, 2. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 7, 9, 1, 0, 4, 2. ஆங்கில எழுத்து கியூ. ஆங்கில எழுத்து கியூ. ஜெயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 464, வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 0, 4, 2. மீண்டும் ஒரு முறை 1, 0, 4, 2. ஆங்கில எழுத்து கியூ. சசிரிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1086, வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 10, 27. மீண்டும் ஒரு முறை 9, 10, 27. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். புது

0: அப்படியே சில ஞாபகங்கள் எல்லாருக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கு. சில நினைவுகள், அதாவது 80 காலகட்டங்கள்ல வந்து அவங்களுடைய நினைவுகளை தூண்டுற மாதிரியான பாடல்கள் நீங்க தந்துட்டு இருக்கீங்க.
1: எனக்கு என்னவோ அவங்களோட நினைவுகளை தூண்டுற மாதிரி தெரியல, உங்களுக்கு நினைவுகள் பல சுமந்த வண்ணம் வந்த மாதிரி இருக்குதே. அப்படியா?
0: அப்படி எல்லாம் இல்ல, நம்மளுடைய லிசனர்ஸ், நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் சொல்றேன்.
1: அப்படியா? சரி, ஓகே. நம்ம எதுக்கு பப்ளிக்கா பேசுவானே? முதல் நேயராக நம்ம ஆட்டோ விஸ்வநாதன், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன்.
2: இருவருக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: செய்திக்கு
2: பிற்பாடு. இல்ல மேடம், சிவாரி மேடமும் இன்னைக்கு திருப்பி மேடம் வந்து உற்சாகமா இருக்கும் மேடம். 9 மணிக்கு உற்சாகமா நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்வநாதன். சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமேல பாட வர காத்திருக்கு, யார் யார் இணைந்து கொள்ள போறீங்க?
2: வெளிவந்த
1: பாடல், சரியா? இந்த பாடல் வந்து எப்படின்னு சொன்னா, இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இந்த சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் இதுதான் இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: என்ன பாடல் அப்படின்னு சொல்ற, அதையும் தாண்டி நம்ம கே.ஜே. யேசுதாசோட குரல் இருக்கு இல்லையா, அந்த குரல் வந்து அடிச்சுக்கவே முடியாது யாருக்குமே. அப்படி ஒரு இனிமையான ஒரு குரல். இசை ஞானி இளையராஜா விசில் கே.ஜே. யேசுதாஸ் பாடுகின்ற தர்மதுரை திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது
0: வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: எனக்கு வார்த்தைகள் வர
1: மாதிரி
2: சூழப்பட்ட
0: ஒரு ஏரியா அப்படின்னால அப்படி ஒரு பேர் இல்லையா?
2: அது வந்து அப்புறம் காலப்போக்குல போகன்னு வச்சாங்க.
0: சரி, ஓகே சண்முகநாதன் சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்துக்குது. யார் யாரு இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: மதுமிதா, தாரணி, நீலரோஜனி, அம்மா தெய்வானி, நந்தினி, பதிசன், நேத்ரா, அபிசனா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவங்க இருந்தே வசதி இருப்பாங்க, ராஜா, இளையா. அவங்களுக்கு அடுத்ததாக்க பாட்டு படிச்சு காட்டலாமா?
0: பாடுங்க.
2: இனிமையா
0: பாடி இருக்கீங்க, ரொம்ப நன்றி.
3: அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு சொல்லி சாமி மலை சிங்காரவத்தில இருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கந்தரா இந்த கே உபய்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நாங்கள் மிதித்திருக்கின்ற மும்தாஜ் மிகவும் ஹரிதாஸ் தார் ஆட்டோ விஸ்வநாதன், அதே போன்ற உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இத்தகொண்டு பாடல் தான் கேட்டுக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஜோன் சித்தன் வந்திருக்காங்க, அன்பான இரவு நேர வண எல்லையில இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. பேர் வந்து சமட் மாதிரி நசார் வந்திருக்கிறாங்க, பாடலாம் சூப்பர், வேற லெவல் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இதேவேளை மெயினுகை பண்டாரவளி நிகழ்ச்சி கேட்டு சொல்லிட்டீங்கன்னா யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க.
1: பக்கத்துல வாங்க

0: பேசுறதுக்காக இருந்தி மணித்தியாலத்தின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
2: அன்பான இரவு நேர வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் வசந்தகுமாரா?
2: ஆமா.
0: சப்போர்ட் பெரிய
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
2: நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுறேன். ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ஆமா, நாங்க எப்படி ஏன்னா கண்டுபிடிச்சிருவோம்.
2: அதுதானே உங்களோட திறமையா?
0: அதானே. அது வந்து இந்த நேயர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்புன்னு கூட சொல்லலாம்.
2: ஆமா ஆமா ஆமா.
0: எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கோம்.
2: இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இந்த பாடல் தாங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னு கேளுங்களே.
0: இருந்தாங்க நீ கேட்கக்கூடிய பாடல தந்துட்டோம். அப்படியா?
2: ஆமா, எல்லா பாடல்களையும் தந்துட்டீங்க. நான் நினைச்ச பாடல் எல்லாம் தந்துட்டீங்க.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யார் யார் இன்னைக்கு அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
2: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்காடு ஈடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வத்தலை ஐயாக்கண்ணு, அண்ணன் பாதுச்சி சின்னத்தம்பி, மற்றும் வெளிமட செல்வராம், அம்மப்பிட்டிய ராசையா, பிசரிஷ் குப்ரேசன், ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், மருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி.

0: முதல் தரம் கேக்குற மாதிரியும்
1: அதே ஃபீல் தான் இந்த பாடல் கேட்கும் போது எனக்கும் கூட இருந்துச்சு. நம்மளோட பேசுறதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்ரீ வந்து வத்தலை

0: அக்பர் டவுன்ல இருந்து கருணா வந்திருக்கிறாங்க. வணக்கம் கருணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க கருணா?
1: நல்லா நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? நீங்க பாடல் விரும்பி கேட்க
1: போறீங்க?
0: ஒரு பாடலை கேட்டு கடலையா? அந்த பாடலை கொடுத்துருவோமா?
2: கொடுத்துடலாம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

தவளவிடும் நினைச்ச வாழ்க்க வேணும் நெஞ்சோ கடந்து ஏங்குதே இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: கீத வினிசையில் உடன் பிறப்பு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்தான் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்து 33 நிமிடம் ஆகி கொண்டு செவ்வாயகம் கொண்டு வரும் வாசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம் இல்லையா?
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்ல.
0: இந்த பாடல் எல்லாம் கேட்ட உடனே நன்றி சொல்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்க எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் எடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்க அப்படி யாருக்கு சரி அனுப்புனீங்களா ஸ்ரீ?
1: இல்ல இல்ல,
0: எங்க நான் பாட்டுக்கு என்ன எங்க கொடுத்துறீங்க என்னையா?
1: ஆமா ஆமா,
0: ரைட். ஓகே, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக சும்முதிரி வாத்தோட வகத்தோடத்துல இருந்து சின்னைய மகாதேவன், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுமாரி பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி. ஆனா உங்களோட லைன் தான் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. பாடல் தரம் ஓகே, நீங்க பேசுறது கிளியா விளங்க மாட்டேதே. சொல்லுங்க, யார் போகட்டும்? நான் போவா?
1: இல்ல பாடல் போகட்டும்.
0: அதன பாடல என்ன சொல்றீங்களோன்னு நினைச்சேன். இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்தை வளர்க்கின்றது பாடல்.

0: வானொலியின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரே.
0: 102.6 102.8

0: வணக்கம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 8:45 நிமிடம் ஆயிருச்சு இல்லையா? நிகழ்ச்சியுடைய இறுதி நேரத்துக்கு அப்படியே வந்துட்டோம் இல்லையா? இது நேரம் பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துல நாங்க பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிக்லஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம் நிக்லஸ்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சட்டப்படி சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எங்களுக்கு என்ன குறை? நாங்க சந்தோஷமா இருக்கோம்.
1: நாங்க பிரார்த்திக்கிறோம் உங்களுக்காக வேண்டி.
0: அப்படியே கடை பக்கம்லாம் எப்படி இருக்குது? இந்த நேரம் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? இப்பதான் கொஞ்சம் குறைச்சு வச்சேன்.
0: அப்படியா? இன்னைக்கு பாடல் எல்லாம் பாடுறது காணாம எங்க காணாம் வலமையா முணுமுணுத்துட்டே வருவீங்க. இன்னைக்கு ஒண்ணு காணும். என்னச்சு
2: இன்னைக்கு அப்படியே சைலண்டா வந்திருக்காரு?
1: இல்ல கொஞ்சம் வேலை இல்ல.
0: அதுக்கு பதிலா அங்க பேக்ரவுண்ட்ல நான் என்ன செய்து பாடுறியா? ரைட். ஓகே நிக்லஸ் சொல்லுங்க, யார் யார் இந்த கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மனைவி ரஜிதா இருக்காங்க, மகள் மருத்துவராஜி சுதி, மருமகள் பிந்து ஜன் கமல், மற்றும் இங்க ஊர்ல இருக்காங்க, குக்கத்தன்ல இருக்காங்க, திருவேல் பாஸ்ல சரவண பவன், துஷாந்த் பிரசாந்த், மற்றும் மெக்கானிக் டிஸ்மான் இருக்காரு, சரத்துல ஓட்டல் சரத் இருக்காரு, மற்றும் தலுந்த ராஜ் இருக்காரு, சிவா இருக்காரு, தெலுங்கு டெப்ல சிவா இருக்காரு, மற்றும் நம்மளுக்குள்ள ஜோஜ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, ஜோஜ் மோட்டர்ஸ்ல, மற்றும் லூகாஸ் ஆசிரியர் இருக்காங்க வேண்டியும், மற்றும் ரஞ்சி மெக்கானிக், மற்றும் சகிலாவுக்காக வேண்டியும், மற்றும் திருமதுரையில இருக்காங்க சுரேஷ்குமார்.
0: ஒரு முடிவு
1: ஜோஷ் மாதத்துல இருக்காரு, மற்றும் ஜோஷ் மாமா இருக்காரு, மற்றும் நம்மளோட யேசுதாசன் இருக்காரு அண்ணா. அனைவருக்காக வேண்டி உங்களுக்காக வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காக வேண்டி கேட்கறேன்.
0: கரெக்டா யோசிங்க, சரியா எல்லாருடைய சொல்லிட்டீங்களா? மற்றும் மற்றும் அடிக்கிட்டே போனீங்களே.
1: சிறியண்ணா இருக்காரு பக்கத்துல
0: பாத்தீங்களா?
1: சிறியண்ணா இருக்காரு.
0: வடிவேல் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு அதே போல தேஜா குட்டி வந்திருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப
2: அனைவருக்கும்
0: பாடல் விரும்பி கேட்டு கிருஷ்ணவேணி பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை மகன் துஷாரதன், ஜஸ்விதன் மற்றும் கல்முனை இருக்கும் சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஜனம் வந்திருக்கிறாங்க. கந்தலகி உபேதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸ்ரீ, இவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டுருமா?
2: கேட்டுட்டு வரலாம்.
0: இந்த பாடல் கேட்ட உடனே எல்லாரும் இப்போ பழைய நினைவுகளுக்கு மீண்டும் போக போறாங்க.
2: அப்படியா?
0: தெரியுமே இப்ப என்ன பாடல் அப்படின்றது?
2: கண்டிப்பா.
0: பொன்னு மணி திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உடந்திருக்கலாம்.
1: நிகழ்ச்சியை தகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ்
0: விடைபெற்று செல்லும். நான் என்றும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
1: நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலியா ஜிவானி. நாளை காலை மீண்டும் அதிகாலை 5 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி மக்களே. குட் நைட்.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேரில் இப்பொழுது முதல் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் தயாளன் காத்திருக்கிறார். வணக்கம் தயாளன்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கீங்க தயாளன், நல்லா இருக்கீங்களா?
1: சார் நலமா இருக்கு சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்ல சந்தோஷம். தயாளன் இருக்கும் போது எனக்கு என்ன குறை புவனேஷன் ஆகும்?
1: அதே போல சார், காவியநாயகன் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல சார்.
0: ரொம்ப சந்தோஷம், நன்றி. தயாளன் சாப்பிடாச்சா?
1: நல்ல பாடல் போடுறீங்க சார்.
0: நன்றி நன்றி
1: சார். அந்த வரிசையில எனக்கு ஒரு பாடல் சாருங்களா சார்.
0: என்ன பாடல்?
1: நான் தேடும் செவந்தி பூயிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது,

0: செவந்தி பூயுது, உது நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. சார் இந்த பாடலை அன்பு மனைவி ரமாக்காவும் வசந்த கேட்க அன்பு அனுப்பிருக்காங்க தாங்க சார்.
1: சரி, ரொம்ப நல்லா பாடுறீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இதே போல ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வசந்த் அனிலா நிகழ்ச்சியில் இப்போது எங்களோட கருணா வந்திருக்கிறார். வணக்கம் கருணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க கருணா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
1: இந்த பாட்டை கேட்கறது
0: என்ன கருணா?
1: ஆஹா, நல்ல பாட்டு.
0: அப்படியா? கேட்டு ரசித்தீங்க? அப்படியா?
1: என்ன
0: பாடல்?
1: அந்தி
0: பூவை நீ வந்ததா? ஏன் அந்த பாடல் பிடிக்கும்? சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: யாரும்
0: தெரியாது. காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பு கலந்த வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்களோட நிகழ்ச்சியோடு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே, பந்தம் பாச பந்தம் பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டே கிஷான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். லெந்தூரிலிருந்து எல்ஜியின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். இந்துகலை அரசு வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம் அரசு, எப்படி இருக்கிறீங்க? அதே போன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் திறனிகளை கிருஷ்ணவேணி. வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம், அன்பான வணக்கம்னு சொல்லிக்கொண்டே பல்வெட்டித்துறையிலிருந்து சிராஜ் திறன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா பெரியலா வளர்ந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கந்தலா இருந்து முகமது ஜெய்சர் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் அப்படி இருக்கிறீங்க. நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறார். அருள் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மாவனிலிருந்து அசீம். அசீம் அப்படி இருக்கிறீங்க. பாடல்கள் பிடிச்சிருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வதிகிறது, கேட்டு மகிழுங்கள்.

காற்றலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. உள்ளம் மரவா பாடல்கள் ஏதோ ஒரு நினைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இசையில் ஒரு பயணமாக செவ்வாய் ராகங்கள் என்று சொன்னாலே வசந்தம் காற்றலையில் இடைக்கால பாடல்கள் சங்கமிக்கும். இடைக்கால பாடல்களோடு எம் நேயர்களின் இதயமும் சங்கரிக்கும். இனிமையான பாடல்கள் தொடர்ந்து மறு காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும். 102.6 102.8 என்ற லெவல்ஸில் இலங்கை எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களோட அழைப்பில் நசீனா. வணக்கம் நசீனா.
1: வணக்கம் போலச்சண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன். நான் சம்மாந்திரம் மஜிபுரத்துல பேசுறேன் அண்ணா.
0: அப்படியா? சம்மாந்திரம் மஜிபுரம் எப்படி இருக்குது? ஒரே வெயில்
1: தான்.
0: மழை பெய்யுது. சரி சொல்லுங்க பாபம்மா, உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா?
1: உங்களுக்கு
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முடிந்தால் இந்த வாஜிமம் பதிகள் படத்துல இருந்து இந்த நாட்டுல உள்ள கவிஞர் எல்லா வணக்கங்க, வீட்டுல நடக்கிற விஷயத்த பார்த்து எழுதுங்கய்யா. அத பாட தலைமுடியா?
0: சரி, வீட்டுல நடக்கும் விஷயத்த பார்த்து எழுதுங்க. நான் வரைய மாத்திரி
1: சரி எந்த பாட வேணாலு
0: அதுதானே. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: அண்ணா எனது கணவர் அன்பர், எனது ஒரே மகன் கனாபூர்,
0: நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 10:01.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் உங்கள் செவி சேர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் சமீகா பானு. வணக்கம் சமீகா பானு.
1: வணக்கம் சகோதர
0: கோணேஷ். நல்லா இருக்கு. அன்றாவது பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: அன்றாவதுபுரம் எல்லாம் தற்போது கொஞ்சம் சூடா தான் இருக்குது.
0: சரி சரி. இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு எதாவது நினைவு வருதா, பழைய காலத்து நினைவுகள் எல்லாம்?
1: அந்த படத்தை நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. அழகா மோகனும் யாருன்னா இளவரசியா, இருவரும் அற்புதமா இருக்கு அந்த பாடல் காட்சிகள்.
0: அப்படியா? சரி சரி. நிலவு தூங்கும் நேரம் நல்ல பாடல். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: இந்த நேரம் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்காகவும், முடிந்தால் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பொருத்தமா தெரியல நான் கேட்கிற பாடல், படிச்ச புள்ள படத்துல ஒரு தேவதாஸ் கதையை போல என் கதையாச்சு.
0: என்ன காரணம்?
1: அந்த பாடல் வரிகள் பிடிக்கும். அதோட அர்ஜுன் ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு கலந்த ஒரு திரைப்படம் அது.
0: அர்ஜுன் படம் அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ரஞ்சித் குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பு மனைவி ஷர்மிளா தேவி, மகன் விதுஷ் வினுஷ் இருவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். கட்டாரில் இருந்து மகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. பாடல் திருவிழா ரொம்ப பிடித்திருக்கு என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.

இரவு பொழுதை தாளாட்டும் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது காற்றலையில் வசந்த நிலா.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றன. பாடல்கள் பழைய நினைவுகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இதமான இரவு பொழுது இன்னும் இனிமையாகிக் கொண்டிருக்கிறது. இசையின் மூலமாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது கணேச பிள்ளை அழைப்பின் வழியாக. வணக்கம் கணேச பிள்ளை.
1: ஹலோ அண்ணா. வணக்கம் அண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க கணேச பிள்ளை?
1: நல்லா இருக்கும் அண்ணா. நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. நெட்டியாந்தோட்டி சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? சரி சரி, சொல்லுங்க. பாடல்கள் பாடல்கள் பிடிச்சிருக்குதா? இடைக்கால நடிகர்கள் எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? விஜயா? இடைக்காலம். ஓகே, பரவாயில்ல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த சலங்கை ஒலி படத்துல மௌனமான பாடல் வேணும்.
0: என்ன காரணம்?
1: இணைத்துக்
0: கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: குடும்ப உறவினர்களுக்காகவும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போமா?
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு கடவுளிலிருந்து சக்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது புவனேஷ்னா, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் பாடல் தாரங்கள் வந்திருக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். சாந்தா சொல்லிபுரத்திலிருந்து கண்ணே கலைமானே பாடல் வேணும் கேட்டிருக்கிறாங்க. மர்ஷூத் ஹம்பாந்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்டி கட்டுக்கஸ்தோட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். திறனிகளை மல்லிகா செல்வன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். சத்தியசீலன், டபார் பிரபு, எலிக்தன் என்டன், அதே போல திறனிகளை ஜீவா எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ரவி எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுவும் மனோருடைய பாடல், மனோவின் பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாடல்கள் வர காத்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதயத்தை வருடும் பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாணிப்பாயிருந்து குணரத்னம் ஐயா அழைப்பின் வழியாக வணக்கம்.
1: வணக்கம். எனது அன்பு மகன் சோனேஷ் ஆள் போல் தலைத்து அமரோ போல் நீண்ட காலம் வாழ்ந்து நல்லாண்டு பதினைந்து காலம் வாழ்ந்து எந்த விதமின்றி வார வசந்தம் பிறந்து அதை பாடல பணியாற்ற வேண்டும் என்று நான் மனதில் பாடல வேண்டிக் கொண்டு எனது நண்பர்களிடம் வாழ்த்து கழுவுமாறு சுகமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு, சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல உங்கள் ஆசையோடு நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி.
0: சொல்லுங்க அப்புறம் பாடல்கள் எல்லாம் சொல்லுங்க. என்ன பாடல், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு பாட்டு என்ன பாட்டு, எங்கே நிம்மதியில் இன்மது என்று தேடி பார்த்தேன், அது எங்கே எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கே யார் யாரும் வந்தாங்க என்னென்ன சொன்னாங்க மூன்று பிள்ளைகளுக்காகவும் இங்கே வசிக்கும் பேரரசு வித்தியாளர்களுக்காகவும் மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தம் பூஜையாகவும் சின்னா மகாதூரன் எனது தாயை போதிக்கும் ராஜலட்சுமி மாணிக்காய் ஜெயக்குமாரன் ஜேகப்ஸ் உரிமையாளரும் அன்பு சௌரமாக காந்திருக்கும் குடும்பத்திற்காகவும் மகன் மற்றும் வசந்தம் வாழும் அறிவிப்பாளருக்காகவும் வசந்தம் பெற்றுக்கொண்டு அனைத்து உள்ளவர்களுக்காகவும்
0: குடும்பத்தை
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஃபேஸ்புக் வழியாக கலனி சுலைமான் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். இனிமையான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே. கொச்சிக்கடை ரத்னம் ரோடில் கோவில் அருகில் வீட்டில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். பாலன் என்று சொல்லியிருக்கார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சதீஷ் மற்றும் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிற நண்பர்கள் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். கொஸ்ட்லந்திலிருந்து ரஞ்சனி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கிரிகத்தன கடவுளிலிருந்து கண்ணா, கண்ணா எப்படி இருக்கீங்க கண்ணா, பாடல் வருகிறது. சப்மால் கந்தை பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் பிடித்திருக்கிறது. அக்குரணிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். சதா ஜோதி அளவெட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. புனேஷன்னா எனக்கும் பாடல் வேண்டும், தொகுப்பு பிடிச்சிருக்கு. நன்றி. தேவதாசி கதை போல பாடலுக்கு நன்றி. சமிகா பானுரத்தபுரம், சரி, ரொம்ப சந்தோஷம். இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அன்பு மனைவி நதீரா, தம்பி இன்ஷா, மகன் அல்தாஃப், KKS ரோடில் இருக்கும் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு நதீரா இஸ்மாயில் அந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றுகிறார். சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கண்ணே கலைமானே ஒளித்துகிறது பாடல். மூன்றாம் பிறை திரைப்படத்துக்காக இசை ஞானியின் இசைகள் கண்ணதாசன் அவர்கள் எழுத பாடல் யேசுதாஸ் பாடியிருந்தார். இசை தாராட்டாக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற லகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்தை வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் மூணு பக்கம் என்ன எப்படி இருக்குது?
1: ஒரு பக்கம் இன்னைக்கு ஒரு மாதிரி மழை இல்லாம இருக்கு. இந்த வாரமே மழை தான் சார்.
0: அப்படியா?
1: ஓ
0: சரி சரி. சொல்லுங்க சுபாஷ், யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: தற்பொழுது நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கோம் அனைவருக்காகவும் கேட்போமே சார். சார், எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: கேஜி ஜெயதாஸ் பாடிய பாடல், ஒரு புல்லாங்குழல் உண்மையானது.
0: ஒரு புல்லாங்குழல் உண்மையானது அந்த பாடலா?
1: ஓம் சார்.
0: எதுவும் காரணம் இருக்கா?
1: இல்ல, அவ்வளவு. அந்த பாடல் நல்ல இனிமையான பாடல் வந்து கேட்க இனிமையா இருக்கு அந்த பாடல்.
0: சரி சரி. யாரெல்லாம் மன்னித்துக்கொள்ள போறீங்க
1: சார்?
0: யாரெல்லாம் மன்னித்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நன்றி,
0: வணக்கம்.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று இரண்டு

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இரவு பொழுதின் தாளாட்டாக வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்களோடு இப்போது எங்களோடு வகத்தோட்டை சின்னையா மகாதேவன். வணக்கம் சின்னையா மகாதேவன்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க சின்னையா மகாதேவன்? சரி சின்னையா மகாதேவன், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு இருப்பீங்க? நான் சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்க தானே? நன்றி. என்ன பாடல்? ஒரு அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது. சரி, பாடலை முயற்சிக்கிறேன். நன்றி. அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். அன்பு கலந்த வணக்கம். எட்டியாந்தொட்டை வியூயா மலர்மதி. பாடல்கள் பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு கணவன் பத்மநாதன், பிள்ளைகளான நவீன், தனு, ஷர்மிளா மற்றும் லெவன்த்தில் வசித்துக் கொண்டிருக்கும் எனது குடும்ப உறவுகள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கருணா சுகந்தி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? தர்மலிங்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க புத்தளத்திலிருந்து ரிமா நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறாங்க. குடும்பத்தார் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். பாஸ்கரன் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம். ரவி சாந்தா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் வினுவிலிருந்து முகமது நாசர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். போனிஷனா பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். சமத் மாவத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். ராஹித் அகமத், ரெஹான் அகமத், ராஹில் அகமத், துவான் ஷாஹிப், ஐனி ஷஹாதா, ஜீனத் அஹியா, ஜுனைதா அனீம், எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லி வாழைச்சேனை அணிந்தான் அந்த கமெண்ட்ஸை பதிவேற்றுகிறார். பாசத்தமிழ் வணக்கங்களோடு வந்துள்ள பதுளை கெந்தகலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். அண்ணா சதீஷ்குமார், அண்ணி அந்தோனி அம்மா, செல்லக்குட்டி லுக்ஷி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரர் அருண், சப்மால் கந்த வசந்தகுமார், மாவடி வேம்பு சசிகுமார், சின்னையா மகாதேவன், ஈரன் ஸ்ரீமுகுமார், வத்தலை ஐயாக்கண்ணு, வெளிமடை செல்வராம் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாத்தல இருந்து ஃபரிதா. வணக்கம் ஃபரிதா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி ஃபரிதா, சொல்லுங்க ஃபரிதா, பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீங்க.
1: நல்ல பாடல்கள் எல்லாம் இப்போது.
0: ஆஹா, அதனால தூக்கம் வரல அப்படியா? அதனால தூக்கம் வரல? சரி சரி, இன்னும் பாடல்கள் இருக்குது உங்களுக்கு, சரியா?
1: அன்பான
0: வணக்கம் என்று சொல்லிக் கொண்டே கடுவலையில் இருந்து விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். கலத்துற கிரியலிருந்து ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பழைய இடைக்கால பாடலை கேட்டு நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். மொனராகலை சிறிகலையில தோட்டத்திலிருந்து சீலன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து முகமது இன்ஹாம் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். சுகந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, சுகமா நல்லா இருக்குன்னு ஆயா ஃபாட்சாத் அந்த கமெண்ட்ஸ்னை பதிவிட்டுக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட லிங்கம் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஒரு பெண் புறா என்ன பாடல் தருவீங்களா? முயற்சிக்கிறேன். ரீமாதான் அந்த கமெண்ட்ஸ்னை பதிவிட்டுக்கிறாங்க. ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கனா அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகள் எங்கள் ரவி. இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திருச்செல்லும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல அஜித் புனேஷ் அண்ணா வணக்கம். வசந்த அனிதா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. மஸ்கல் இறந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பகவந்தலாவ ரேகா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் ரேகா. லோகநாதன் ஸ்ரீமுருகன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அட்டாம்பெட்டிய புஷ்பராஜ் வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். ரிம்சான் ரிசாத் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லி வேறுவலை தர்கா நகரது நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அக்கறை பெற்று பாப்புலர் நிசார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் நிசார், எப்படி இருக்கிறீங்க? ஃபஸ்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். கவிதை கூட வந்திருக்கிறார். கந்தலாய்கே உவைதின் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். ராஃபி மருதம் உள்ளது நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஆரம்பக ரமேஷ் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கார் நிகழ்ச்சியோடு. தன்னையும் இணைந்து கொண்டு பாடத்தாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் டைலர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டீவன் டைலர்ஸ் ஸ்டீவன் அன்பு கலந்த வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள். மும்தாஷ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருக்கிறாங்க.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பில் அரபநகர் ஃபரிதா. வணக்கம் ஃபரிதா.
1: வணக்கம்
0: ஃபரிதா. பாடல்கள் பிடிச்சிருக்கு தானே? நன்றி நன்றி ஃபரிதா. சொல்லுங்க பாடல்கள் ஃபரிதா, ஒலித்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த பாடல்.
1: அன்பான
0: வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கிஷோர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து இரண்டு பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போன்று என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். சாய்ந்த மதத்திலிருந்து தப்குயின் ராஜாய் தோழர் ஆர்ஜே அன்சார் உவேஸ் ரம்சின் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பகிர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்து ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மிடந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

FM. Breath.

நீங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 திகதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்தும் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியினை கேட்கலாம்.

ஒலிக்க ஆரம்பிக்கும் இஸ்லாமிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்ந்தும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நேர்கனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அதே போன்று www.vasthamfm.lk என்ற இணையதள பக்கமாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. உங்களால் ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் உண்மையை நம்பும் வரைக்கும் எந்த ஒரு வெற்றியுமே உங்களை தேடி வராது. முதல்ல உங்கள நீங்க நம்பிக்கை வைங்க. உங்கள் மீது நீங்கள் உங்களுக்கு அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்துவிட்டாலே போதும், இந்த மொத்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விடியல்ல ஏதோ ஒரு பெரிய முயற்சியை கையில எடுத்துக்கிட்டு இது நடக்குமா முடியாதா அப்படின்னு தயக்கத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சுயநம்பிக்கையும் துணிவும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அதனால உங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த நாளை தொடங்க. கண்டிப்பா இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையும் அப்படின்றதுல இவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-725-00 அதே போல 0112-775-111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இசை புயல் ஏஆர் ரகுமானின் இசையில் ரோஜா திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்கோடு விடியல் நிகழ்ச்சி அடைந்துகின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 21 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் எங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்பட்டங்கள் 0712-775-001 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. இன்று என்ன நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கடவுளந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக விமலா தேவி வந்திருக்கிறாங்க. பாந்துக்கையிலிருந்து சினிதம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தொலசுல பூமிகா சினிதம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிஷன், நிஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலக்ஷன் உமா, சிதன் நாகேந்திரன், திப்புலசோக்கலிங்க முத்துக்குமார், அருள்மொழி சின்னயமாக, தேவன் எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எடையாந்துட்டி சிவாஜுலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பின்னணியிலிருந்து ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி மற்றும் தினு தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் குமலி வந்திருக்கிறாங்க. பன்குடாவிலிருந்து அழகு சுரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாதுகை சின்னத்தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், அதே போல செங்கோடு ஸ்ரீமுருகன், கிண்ணியடி குமரகுரு, ராஜலட்சுமி, தனலட்சுமி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சுமதுரை வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பிகம், சாந்தினி, அர்ஷினிகரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகை சின்னத்தம்பி மற்றும் பனாவதி சரோஜினி ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பனாவத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு அறப்படகிலிருந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று நாள் நல்லபட சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை வணக்கங்களோடு மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவாணி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, ரிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை ராஜலிங்கம், ஜெயந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, மணிக்குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கித்தான் குடும்பம், திப்பா குடும்பம், கொடுக்கொலை ட்ரைட்டன்ஸ், நாங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்திய காலை முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, ஆரையும் பதிந்து இத்தீரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வை, பிரசன்னா, பிரணித், திலக்ஷி ஆகியிருக்கவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஷகிலா, சந்திரசேகரம், செங்கடின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கின்யா, மஃபூர் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. காலை பொழுதின் வணக்கங்களோடு ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. காலை வணக்கம், இன்றைய விடியல் அனைத்து உறவுகளுக்கும் நலமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன், கலகலந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். கோஸ்தாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மோகன ஹாசன், கீதாஞ்சலி தம்பதிகளின் செல்வ புதல்வி, அவங்களோட பெயர் வந்து குறிப்பிட மறந்துட்டாங்க போல, செல்வ புதல்வி இன்று தன்னுடைய 9வது அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவளை வாழ்த்துவதாக அன்பு அப்பா, அம்மா மற்றும் தாத்தா, பாட்டி, உற்றா உறவு நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக கோஸ்தாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை இடநிலை நவீன் வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகளை 5 மணி கடந்து 26 நிமிடம் மயக்கொழுவு நிகழ்ச்சியில் அடுத்த முறை என்ன பாடல் இது, யாரே நீ மோகினி திரைப்படத்துக்காக.